இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 8 நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 29 நாள் திங்கட்கிழமை. மங்கள இசை

0: எரியும் நெருப்பில் வாட்டுவது போல ஒருவன் தொடர்ந்து துன்பம் செய்தாலும் அவனிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. குறள் எண் 308 அதிகாரம் வெகுளாமை.
1: இணர் எரி தோய் வண்ண இன்னாசையினும் புணரில் வெகுளாமை நன்று.
0: எரியும் நெருப்பில் வாட்டுவது போல ஒருவன் தொடர்ந்து துன்பம் செய்தாலும் அவனிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. குறள் எண் 308 அதிகாரம் வெகுளாமை.
2: நேரம் காலை 5:54. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. மதிய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:02 விளம்பரங்கள் மற்றும் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க மாங்கனி திருவிழா என்ற தலைப்பில் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி தகவல்கள் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தரபாணியன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியாக பூமியின் இதயத்துடிப்பு வெப்பமண்டலம் என்ற தலைப்பில் சர்வதேச வெப்பமண்டல தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரத்தென்றல். 9:00 அரங்கிசை. இதில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு. பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின். கலிடைக்குறிச்சி எஸ் சிவராம் குமார் அவர்கள் மிருதங்கம் இசை கேட்கலாம். 10:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்திச் சுருக்கம். 11:02 மதுரத்தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. மதியம் 12:10 இசை மேடை. டி சேஷாத்ரி மற்றும் டி ராகவாச்சாரி இருவர் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னையஞ்சல். பிற்பகல் 1:00 விளம்பரங்கள் மற்றும் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி. 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். 2:40 ஹிந்தி மொழி பாடம். ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் ஹரீஷ் பண்டாரி. சென்னை அஞ்சலாக இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பகல்

ஒலிபரப்பு முடிவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 4:57 துவங்கும். முதல் பகுதியாக நாளொரு குரல் கேட்கலாம். மாலை 5 மணிக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களின் மேலான முன்னிலையில் ராஷ்டிரபதி பவனில் பாதுகாப்புத்துறையின் விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ள நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இதனை எழுதியவர் பி ராம்குமார். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி கார்த்திக் பாண்டி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல். 8:30 அச்சாணி. இதில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி ஒலிக்கும். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர் டெல்லி அஞ்சல். 9:30 இசைப்பேருரை. இதில் நந்தனார் சரித்திரம் கேட்கலாம். இதனை வழங்குபவர் இ சிந்துஜா அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 மதியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு நிறைவுபடும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்பு துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் குறைவான தண்ணீர் வர

0: பார்த்து காணப்படுகிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:02.
2: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
4: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது 3/4 நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
3: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
4: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
7: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
7: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
6: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
7: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
7: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
7: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
6: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
7: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். இளைஞர்,
8: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். Prime Minister Narendra Modi attended the National Day celebrations marking the 50th anniversary of independence of Seychelles. Mr. Modi attended the celebrations as the guest of honour, becoming the first Indian Prime Minister to be accorded this honour. An Indian marching contingent comprising Navy and Army teams participated in the parade. An Indian Naval Band also formed part of the Indian marching unit, underlining the close and special India-Seychelles partnership. In a special gesture, INS Tarkash and INS Ikshak were docked at Port Victoria, highlighting India's long-standing friendship with Seychelles. Mr. Modi arrived in Seychelles on Saturday at the invitation of the President of Seychelles, Patrick Hermini. Prime Minister Modi was conferred the Guardian of the Blue Horizon, Seychelles' highest distinction for leadership in environmental conservation and sustainable development. The award, which was presented by President of Seychelles Patrick Hermini, acknowledges PM Modi's long-standing push for sustainable growth and his green vision. PM Modi thanked the people and the government of Seychelles after being conferred the Guardian of the Blue Horizon. Prime Minister Narendra Modi met his Mauritius counterpart Dr. Navindra Chandra Ramgulam in Seychelles yesterday. The two leaders discussed the ongoing cooperation between India and Mauritius. They further reviewed the progress made in the implementation of the special economic package extended by India. The two prime ministers agreed on the significance of the India-Mauritius enhanced strategic partnership under India's Vision Mahasagar and Neighbourhood First policy and their shared commitment to the Global South. Commerce and Industry Minister Piyush

0: Goyal is leading a high-level Indian business delegation to Athens in Greece after concluding his visit to the United Kingdom with a focus on strengthening trade, investment and strategic economic cooperation. The Commerce and Industry Ministry said that during the visit to Greece, the delegation will participate in presentations and startup pitches at the Athens Startup Business Incubator. India categorically rejected allegations made by Pakistan regarding the recent incident in Karachi and termed them as baseless. In response to media queries, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that instead of pointing fingers at others, Pakistan should look inwards and take credible action against the terror infrastructure on its territory. A sessions court in Bhiwandi has remanded the three accused arrested in Maharashtra teacher eligibility test paper leak case to police custody till the 6th of July. Investigators suspect the involvement of an interstate examination racket. Bhiwandi police told the court that the accused had allegedly travelled from Delhi to Bhiwandi to sell the leaked question paper for 1 crore 50 lakh rupees. Investigators had sought 10 days of police custody to trace the source of the leaked paper, examine financial transactions, find out whether the paper was sold elsewhere in Maharashtra, and identify other members of the racket. Police officials said the probe has revealed the involvement of an interstate and national level network. The Anti-Corruption Branch Delhi has arrested the then Director General Health Services, Dr. Vatsala Agarwal, and Deputy Controller of Accounts in the Central Procurement Agency, Neera Chopra, in the case related to alleged large-scale irregularities in procurement of medicines, surgical consumables, and medical equipment. The agency informed that the allegations pertain to procurement of portable X-ray machines, medicines, and other medical items at allegedly inflated rates through manipulated procurement processes. The United States and Iran have agreed to halt counter-strikes and resume talks in Qatar's capital Doha tomorrow. The move is aimed at resolving their dispute over the Strait of Hormuz after days of military escalation threatened to derail the fragile ceasefire. In the knockout stage of the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 for its first knockout match victory at Los Angeles in the United States. Stephens Eustachio of Canada scored the goal in the second minute of second half stoppage time. And Indian men's hockey team displayed remarkable defensive resilience to defeat England 3-2 in the penalty shootout after a hard-fought nil draw in the reverse fixture of the FIH Hockey Pro League in London yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தலைவனம் அவர்கள்.
3: நில அமைப்பால் தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் காரைக்கால் பிரெஞ்சியர் ஆக்கிரமிப்பால் புதுவை ஆட்சி பரப்புக்குள் ஒன்றானது. மாமதில் சூழ் மாடமலி காரைக்கால் என்றும் வளம் பெருக திரு காரைக்கால் என்றும் சேக்கிழாரால் இவ்வூர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை நதியான அரசலாற்றங்கரையின் இயற்கை எழில் சூழ்ந்த அமைவிடத்தில் காரைக்கால் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு அருகில்தான் சிறுநள்ளாறு என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலமாக இருப்பதும் இதன் தனிச்சிறப்பாகும். பிற்கால சோழர் காலத்திலும் பிற்கால பாண்டியர் காலத்திலும் இங்கு பல கோயில்கள் கட்டப்பட்டுள்ள செய்திகளை கல்வெட்டுக்கள் மூலமாக அறியலாம். காரைக்காலுக்கு அருகில் உள்ள தர்மபுரத்தில் அமைந்துள்ள யாழ்மூரிநாதர் கோயிலும் கோயில்பத்தில் அமைந்துள்ள பார்வதீஸ்வரர் கோயிலும் பிற்கால சோழர்கால கட்டடக்கலையை பறைசாற்றி கொண்டு காலத்தை வென்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. மா பலா வாழை என்னும் முக்கணியில் மாங்கனி முதன்மையானது. அந்த மாங்கனியை காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி ஆன்மீகத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதே மாங்கனி திருவிழா ஆகும். 63 நாயன்மார்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார். புனிதவதி என்னும் இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் இறையடியாராக தம் இல்லத்திற்கு வந்த ஈசனுக்கு மாங்கனியை விருந்தளித்துமையை இவ்வூர் மக்கள் ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் விழாவாக கொண்டாடுகின்றனர். பாரதியார் சாலையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு பின்புறத்தில் அம்மையார் கோயில் அமைந்துள்ளது. காரைக்கால் அம்மையாருக்கு கோயில் கட்டி அவர் சிலையை பிரதானமாக நிறுவி அவ்வூர் மக்கள் ஆண்டுதோறும் ஆனி மாதம் மாங்கனி திருவிழா கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா கொண்டாடப்படும் போது சிவபெருமான் பிச்சாடு

0: கோடர்னர் கோலத்திலும் மாங்கனி ஏந்திய கோலத்திலும் வீதி உலா வருவர். அம்மையாரும் அவர் பின்னே மாங்கனி ஏந்திய வண்ணம் உலா வருகின்றார். இறைவன் சிவனடியாராக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு எழுந்தருளி மாங்கனி அமுதுண்டு அம்மையாருக்கு அருள்பாலித்த நிகழ்வை போற்றும் வகையில் காரைக்கால் வீதிகளில் உலா வரும் சிவனுக்கும் அம்மைக்கும் சாதி மதம் பாராமல் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒருங்கிணைந்து மாங்கனிகளை வாரி இறைக்கும் கண்குள்ளா காட்சி சமய நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அக்காலம் மகளிர் சமய வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய காலம். பிற சமயங்கள் புறந்தள்ளிய பெண்களை இந்து சமயம் தாய் தெய்வ குறியீடாக எண்ணி வழிபட்டது. அதற்கு காரைக்கால் அம்மையாரே ஒரு முக்கியமான சான்றாவார். மகளிர் சமய கல்வி கற்று தீட்சை பெறுதலும் காரைக்கால் அம்மையார் காலத்தில் நடைபெற்றுள்ளது. பெண்களை உடைமை பொருளாக எண்ணி வழிபட்டு வந்த காலத்தில் முதன் முதலில் ஒரு பெண் இல்லற வாழ்வை துறந்து சமய வாழ்வில் ஈடுபட்டு பேரின்ப நிலை எய்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அதனாலேயே இறைவனால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர். இறைவனிடம் நம்முடைய வேண்டுதலை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்பதை அம்மையார் வழிபாட்டின் மூலம் சேர்க்கிறார், தெளிவுபடுத்துகின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகின்றார். காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியங்கள் ஆகியன 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அம்மையார் பாடிய கொங்கு திறங்கு என்றும் திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியம் நட்டபாடை என்னும் பண்ணில் அமைந்தது. அதே நட்டபாடை பண்ணில் அம்மையாரை பின்பற்றி திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்னும் பதிகத்தை பாடியுள்ளார். அன்றைக்கு அம்மையார் பாடிய நட்டபாடையை முதற்பண்ணாக கொண்டு தமிழ் இசை பாடுவதை தொடங்கிய அந்த மரபு இசை உலகில் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. பிற்காலத்தில் காரைக்காலைச் சேர்ந்த பல வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய சென்ற போது தங்கள் குலதெய்வமாக எண்ணி காரைக்கால் அம்மையார் சிலையை தங்களுடன் எடுத்துச் சென்றுள்ளனர் என்பது வரலாறு. இவ்வாறு வணிகத்தின் பொருட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா முதலான இடங்களில் குடியேறிய தமிழர்களால் அம்மையாரின் வழிபாடும் அவ்விடங்களில் பரவியது.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் இனி கேட்கலாம் பக்தி மாலை.

நேரம் காலை 6:30 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1169 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் காலை 6:35. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பராபவ வருடம் ஆணி மாதம் 15 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, ஆரோக்கிய சந்தை கீரை திருவிழா மதுரை காந்தி மியூசியத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையில் காலை 10 முதல் மாலை 6 வரை நடைபெறும் இந்த திருவிழா வரும் ஜூலை மாதம் 4 நடைபெற உள்ளது. இந்த விழாவில் சத்துள்ள சிறுதானிய உணவு வகைகள், சிறுதானிய பேக்கரி வகைகள், காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை, நர்சரி, வீட்டு முறை உணவு தயாரிப்புகள், மசாலா பொடி, இட்லி பொடி, மூலிகை பொடி வகைகள், இயற்கை முறையில் தயாரித்த அழகு சாதன பொருட்கள், சோப்புகள், ஃபினாயில், சணல் பைகள், துணிப்பைகள், பனைவோலை பொருட்கள், கைவினைப் பொருட்கள், ஆபரணங்கள், பஞ்சகாவிய பொருட்கள், காட்டன் துணி வகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு உள்ளன. மேலும் உணவு திருவிழாவும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறுகிறது. அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாழையில் பொட்டாசிய சத்தின் செயல்பாடானது பொட்டாசியம் வாழை மரத்தின் ரசாயன போக்குவரத்தை கட்டுப்படுத்தி மற்ற ஊட்டச்சத்துக்களை சரியான முறையில் நெறிப்படுத்துகிறது. வேர்களின் ஊட்டச்சத்து மற்றும் தண்ணீர் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கிறது. தண்டிற்கு வலிமையை சேர்க்கிறது. நொதிகளை ஊக்கப்படுத்துகிறது. நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிக்கிறது. வாழை மரத்தில் உற்பத்தியாகும் சர்க்கரை மற்றும் மாவுச்சத்தை தேவையான பாகங்களுக்கு எடுத்து செல்ல உதவுகிறது. புரதச்சத்தை நிலைநிறுத்துகிறது. வாழை மரத்தில் தண்ணீரை நிலைநிறுத்தி வாடலை குறைக்கிறது. நோய், பூச்சி மற்றும் நூற்புழு தாக்குதலை எதிர்த்து சமாளிக்கும் திறனை வாழை மரங்களுக்கு கொடுக்கிறது. கலர் உவர் நிலங்களில் வாழை இலை கருக்களை தவிர்க்க உறுதுணையாக உள்ளது. வாழையில் பொட்டாஸ் பற்றாக்குறை அறிகுறிகள் காணப்பட்டால் வாழை மரத்தின் அடியில் உள்ள முதிர்ந்த இலைகள் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறத்திற்குமாறும், மேலும் பற்றாக்குறை முற்றிய நிலையில் இலைகள் காய்ந்து கருகிவிடும். இவ்வாறு காய்ந்த இலைகளின் நடுநரம்பு கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். மேலும் காய்ந்த இலையின் நுனிப்பகுதி வாழை மரத்தின் கிழங்கு பகுதியை நோக்கி வளைந்து காணப்படும். இது கிளிமூக்கு போன்ற வடிவத்தில் காணப்படும். இதனால் இலை காம்புகள் அடுக்கடுக்காக காணப்படும். தார் வெளிவந்த பிறகு காய்கள் சுரக்கும் சமயத்தில் மண்ணில் பொட்டாஸ் பற்றாக்குறை இருந்து மரத்திற்கு பொட்டாஸ் சரியாக

0: கிடைக்கவில்லை என்றால் ஏற்கனவே இலைகளில் சேகரிக்கப்பட்ட பொட்டாஷ் மிக விரைவாக தார் பகுதிக்கு சென்றடையும். இந்த தருணத்தில் அடியிலைகள் மிக விரைவாக உருக்குலையும். இந்நிலையில் காய்கள் நன்கு ஊறினாலும் அதன் தரம் குறிப்பிடும்படியாக இருக்காது. ஆகவே வாழை சாகுபடியில் முக்கியமான வளர்ச்சி பருவங்களில் பொட்டாஷ் பற்றாக்குறையை தவிர்ப்பது மிக அவசியம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, பசுந்தாள் உரம் மண்ணுக்கு இயற்கை உணவு. பசுந்தாள் உரம் என்பது பச்சை பயிர்களை வளர்த்து மண்ணில் கலப்பதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்கும் இயற்கை முறை. பசுந்தாள் உரத்தினை பயன்படுத்தும் போது மண்ணில் கார்போன், நைட்ரஜன் மற்றும் மற்ற சத்துக்கள் அதிகரிக்கும். மண்ணின் துகள்கள் ஒன்றிணைந்து மண் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும். மண் நீரை நீண்ட நேரம் தக்க வைத்து வறட்சியை தாக்கும் திறன் பெறும். மண்ணில் நல்ல நுண்ணுயிர்கள் அதிகரித்து மண்ணில் உயிர்த்தன்மை மேம்படும். இயற்கையான நைட்ரஜன் கிடைப்பதால் இரசாயன உரங்களின் செலவு குறையும். மண் வளம் அதிகரிப்பதால் பயிரின் வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிகரிக்கும். பசுந்தாள் உரமாக சணப்பை, தட்டைப்பெயர், செஸ்பேனியா, அகத்தி, கொள்ளஞ்சி, மக்காச்சோள பயிர்களை பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தும் போது பயிர்களை 45 நாட்களிலிருந்து 60 நாட்கள் வளர்க்கவும். பச்சையாக இருக்கும்போது மண்ணில் உழுது கலக்கவும். உழவு செய்து 15-20 நாட்கள் விட்டு பிறகு முக்கிய பயிர்களை நடவு செய்யவும். இவ்வாறு செய்வதால் மண்ணை வளப்படுத்தி மகசூலை உயர்த்தலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நிலத்துல வந்து படைப்புழு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுற முட்டை வந்து 3 ஆண்டுகளுக்கு அந்த இடத்துல வந்து படைப்புழு தாக்கல் இருக்கு. படைப்புழு தாக்கத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து எமட்டின் பென்சையட் அப்படின்ற ஒரு படைப்புழு மருந்து கொடுத்தாங்க. 2 நாட்களில் வந்து அதனுடைய ரிசல்ட்டு தெரியுது. உடனே அந்த புழு இறக்க ஆரம்பிச்சுட்டு புது குருத்து வெளியே வருது. அதுக்கடுத்து என் பயிர் வளர்ச்சி அடைந்து நல்லா வருது. இந்த அறிவியல் திட்டங்கள்லாம் நாங்கள் இதிலேருந்து கற்றுக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து வேளாண் அறிவியல் நிலையம் கோவிலாங்குளத்தில் வந்து இருக்குது. அங்கே வந்து நாங்கள் வயல்வெளி ஆய்வு அப்படின்ற ஆலோசனை மூலம் நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பயன்படுத்தணும். நல்ல மகசூல் எங்களுக்கு கிடைச்சிச்சு.
2: என்னென்ன மண் வகைகள் வந்து இந்த மக்காச்சோளம் நடவு செய்கிறதுக்கு ஏற்றதுன்னு சொல்லலாம்?
1: மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிறப்பான ஒரு பயிர்னு சொல்லலாம். அதுக்கு வந்து காலம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒரு காலம் இருக்கும். உளுந்துனா இந்த மாதத்துலேயும் பண்ணணும் அப்படின்னு, சூரியகாந்தினா இந்த மாதத்துக்குள்ளேருந்து பண்ணணும், மல்லினா இந்த மாதத்தில் பண்ணணும், வாழைனா இந்த மாதத்தில் நடணும் அப்படின்ற ஒரு காலங்கள் இருக்குது. ஆனால் மக்காச்சோளத்துக்கு வந்ததே காலமே இல்லை. எப்போ வேணாலும் நீங்கள் பயிர் செய்யலாம், எப்போ வேணாலும் வரும். ஒரு சிறப்பான ஒரு பயிர் மக்காச்சோளம் வந்து. அதனால் எந்த மண்ணில்லாத பயிர் செய்யலாம். தேவையான சத்துக்களை எடுத்துகிட்டு கொடுக்குற உரங்களை வந்து வந்தோம்னா நம்ம தேவையான அளவு கொடுக்கணும். கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக வரும். தேவையான அளவு தண்ணி உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
2: எந்தெந்த நேரத்துலலாம் தண்ணி விடணும்?
1: இப்போ மூண்டின உடனேவும் நம்ம தண்ணி விட ஆரம்பிச்சிடணும். மக்காச்சோளம் வந்து வேகமாக வந்துடும். 3-4 முளைப்பு திறன் தெரிய ஆரம்பிச்சிடும். 4-5 கரெக்டாக எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். 6-3 வெளியே வந்துடும். நம்ம ஏதாவது கிடைக்கிற விதைகளை மூடினோம்னா அதோட முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம கடையில் வாங்கும் போதேவும் அந்த முளைப்பு திறன் அதிகமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள விதைகளைத்தான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும்.
2: உர மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னென்ன உரம்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு?
1: ஒரே மேலாண்மை வந்து சொன்னால் மக்காச்சோளம் வந்து அடிவரமாக ஏக்கருக்கு 1 டிஏபி கொடுத்துருவோம். டே பிளஸ் காம்ப்ளஸ் இது வந்து நான் ரசாயனம் வரும் இயற்கை முறையில் தான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா உழுகும் போதேவும் சட்டிகளை படிக்கும் போதேவும் நம்ம வந்து மாட்டுச்சனமோ ஆடுச்சனமோ கொடுத்து பயன்படுத்திடலாம். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு உரமாக அடி உரமாக கொடுத்துட்றோம். குறிப்பிட்ட அளவு வரும்போது தடிமனாக நல்லா வரும், ஹெல்த்தியாக வரும். அந்த பயிர் வந்து மக்காச்சோள பயிர் நல்ல கரும்பு தட்டை மாதிரி வரும். நல்ல ஆரோக்கியமான விதைகளை செடினா வந்து கரும்பு மாதிரி இருக்கும், பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்கும். அப்படி வர்றப்போ நம்ம வந்து ஒரு 30 வந்து ஒரு யூரியா கொடுக்கும். தலைச்சத்துக்குரியது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியாக வளர்றதுக்கு பசுமையாக நல்ல சத்தாக வளர்றதுக்காண்டி யூரியா கொடுக்குறோம். இந்த 50-55 வந்து பூக்கள் வந்துடும். அதிகமான மகரந்த சேர்க்கையோட அந்த பூக்கள்லாம் உதிராமல் இருக்கணும் அந்த மக்காச்சோளத்தில் அப்படின்னு நினச்சோம்னா டிஏபி கூட டிபி கரசல் கரசலை வச்சு கூட இலைவெளி மூலியமாக நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும். இளவெளி மூலியமாக சத்துக்கள் போய் நிறைய மகசூல் அந்த வந்து கருதில் வந்து மணிகள் அதிகமாக பிடிக்கணும்னா இந்த மாதிரி இளைவெளி மூலியமாக வந்து நம்ம டிஏபி கரசல் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நிறைய மணிகள் இருக்கும். ஏன்னா ஒரு சில டயத்தில் வந்துட்டு சோடையாக ஒரு பக்கம் பிடிச்சி

0: அடிக்காம இடைவெளி கேப் விட்டு மணிகள் இருக்கும் மக்காச்சோளத்துல.
1: இதை எப்ப அறுவடை செய்யலாம்?
0: 3 மாசம் கழிச்சு உடனே அறுவடைக்கு தயாராகி 90 நாள் 110 நாள் வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம் மக்காச்சோளத்துல. மக்காச்சோளத்துல வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விவசாயம். மற்ற விவசாயங்களோட செலவு கம்மி மக்காச்சோளத்துல. ஒரு அடி உரம் கொடுக்குறோம், ரெண்டாவது ஒரு தலைச்சத்துல உரம் கொடுக்குறோம். படைப்புழு இந்த மாதிரி நோய் தாக்கல் இருந்தால் மட்டும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்றோம்.
2: இதுவரை மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
3: அதாவது
4: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
5: டே, அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா.
4: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்கக்கா.
6: இனி தொடர்வது 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 $100 பில்லியன் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர்

0: எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப்பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆட்சிக்காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசை பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணிருக்கோம். நாங்க ஒட்டுக்கா லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசை பள்ளியில பரதநாட்டிய துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டிய கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்க.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும்

0: நகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒருசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷை சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: தொலைக்காட்சி என்றாலே சினிமா, தொடர்கள், செய்திகள் என்பதுதான் நம் பலரின் நினைவுக்கு வந்திருக்கும். ஆனால் இன்று உலகின் மிக அழகான காடுகள், பறவைகள், விலங்குகள், கடல்களின் ஆழம், மலைகளின் மர்மம், விண்வெளியின் அதிசயங்கள் என இயற்கையின் எண்ணற்ற அற்புதங்கள் நம் வீட்டுக்கே தொலைக்காட்சி மூலம் வந்து சேர்கின்றன. விலங்குகளின் உலகத்தை நெருக்கமாக காட்டும் சேனல்கள். இயற்கை நிகழ்ச்சிகள் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது அனிமல் பிளானட். யானைகள் குடும்பமாக வாழும் விதம், சிங்கங்களின் வேட்டையாடும் திறன், செல்ல பிராணிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான பாசப்பிணைப்பு போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெறுகின்றன. அதேபோல் உலகின் பல பகுதிகளில் உள்ள இயற்கை அதிசயங்களையும் வனவிலங்குகளின் வாழ்க்கை முறைகளையும் கண்முன்னே கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு புதிய அனுபவமாக அமைகிறது. ஒரு குட்டி யானை தண்ணீரில் விளையாடுவதையோ ஒரு சிங்கம் தனது கூட்டத்துடன் நடந்து செல்வதையோ பார்க்கும்போது காட்டு உயிர்களின் வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பதை உணர முடிகிறது. உலகின் மிகப்பெரிய இயற்கை வகுப்பறை, பனிக்கரடிகள் வாழும் துருவ பகுதிகள் முதல் ஆப்பிரிக்காவின் பரந்த புல்வெளிகள் வரை உலகின் பல்வேறு சூழல்களை இது நமக்கு காட்டுகிறது. சில நேரங்களில் ஒரு கழுகு வானில் பறப்பதை அதன் பார்வையிலிருந்தே காட்டும் காட்சிகளை பார்க்கும்போது நாமே அதன் சிறகுகளில் அமர்ந்து பறப்பது போன்ற உணர்வு ஏற்படும். இயற்கை மட்டுமல்லாமல் விண்வெளி, அறிவியல், தொல்லியல், மனித வரலாறு போன்ற பல துறைகளின் அற்புதங்களையும் இந்த சேனல் நமக்கு திறந்து காட்டுகிறது. நட்சத்திரங்கள் எப்படி உருவாகின, பெருங்கடல்களின் ஆழத்தில் என்னென்ன ரகசியங்கள் இருக்கின்றன போன்ற விஷயங்களை பார்க்கும்போது இந்த உலகின் பிரம்மாண்டம் நம்மை வியக்க செய்கிறது. பூமியின் கதைகளை சொல்லும் சேனல். மழைக்காடுகளில் மறைந்து வாழும் உயிரினங்கள், கடலின் ஆழத்தில் இருக்கும் வண்ணமயமான உயிரினங்கள், பருவநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் என பல அம்சங்களை அற்புதமான ஒளிப்பதிவுடன் வழங்குகிறது. ஒரு மலரின் மீது அமரும் பட்டாம்பூச்சியின் சிறகடிப்பையும் ஒரு சிறிய இரும்பின் பயணத்தையும் கூட திரைப்பட தரத்தில் காட்டும் திறன் இந்த சேனலுக்கு உண்டு. இயற்கையின் மிக சிறிய நிகழ்வுகளை கூட மிகப்பெரிய அனுபவமாக மாற்றும் தன்மை இதற்கு இருக்கிறது. கடலுக்கடியில் இருக்கும் மற்றொரு உலகம். நாம் நிலத்தில் வாழ்கிறோம் என்பதற்காக கடலை பற்றி குறைவாகவே அறிந்திருக்கிறோம். கடலின் ஆழத்தில் இருக்கும் உயிரினங்களின் அற்புதங்களை நமக்கு காட்டுகின்றன. பவளப்பாறைகள், கடல் ஆமைகள், டால்ஃபின்கள், திமிங்கிலங்கள், வண்ணமயமான மீன்கள் என எண்ணற்ற உயிரினங்களின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன. இவற்றை பார்க்கும்போது கடலுக்கு அடியில் இன்னொரு உலகமே இருப்பது என்ற உணர்வு ஏற்படுகிறது. வரலாறு.

0: சொல்லும் அறிவியலும் சொல்லும் கதைகள். உலக வரலாறு, பழங்கால நாகரிகங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், புகழ்பெற்ற கட்டிடங்களின் பின்னணி கதைகள் போன்றவற்றை அறிந்து கொள்ள முடிகிறது. எகிப்தின் பிரமிடுகள் எப்படி கட்டப்பட்டன, 1000 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், உலகை மாற்றிய கண்டுபிடிப்புகள் எப்படி உருவாயின போன்ற கதைகள் நம்மை கடந்த காலத்திற்கே அழைத்து செல்கின்றன. தமிழிலும் இயற்கை நிகழ்ச்சிகள். இன்று பல சர்வதேச சேனல்கள் தங்கள் நிகழ்ச்சிகளை தமிழிலும் ஒளிபரப்புகின்றன. தமிழ் மொழியிலேயே உலகின் பல பகுதிகளில் நடக்கும் இயற்கை நிகழ்வுகளை ரசிக்க முடிகிறது. இதனால் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் உயிரினங்களின் வாழ்க்கை முறைகளையும் இயற்கையின் அதிசயங்களையும் நம் சொந்த மொழியிலேயே புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது. குடும்பத்தோடு பார்க்கும் மகிழ்ச்சி. இயற்கை நிகழ்ச்சிகளின் அழகான அம்சம் என்னவென்றால் அவை எல்லா வயதினரையும் ஒரே இடத்தில் அமர வைக்கின்றன. ஒரு குழந்தையை முதன்முறையாக ஒட்டகச்சி வங்கியை பார்க்கும்போது ஏற்படும் ஆச்சரியம், ஒரு பறவை கூடு கட்டுவதை பார்க்கும்போது தோன்றும் ஆர்வம், கடலில் துள்ளும் டால்ஃபின்களை பார்த்து எழும் ஆர்வம், இவை அனைத்தும் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளும் இனிய தருணங்களாக மாறுகின்றன. அப்போது குழந்தைகளின் மனதில் பல கேள்விகள் தோன்றும். யானைக்கு ஏன் இவ்வளவு பெரிய தும்பிக்கை? இந்த மீன் எப்படி இவ்வளவு ஆழத்தில் நீந்துகிறது? இந்த பறவை எங்கே போகிறது? போன்ற கேள்விகள் அவர்களின் ஆர்வத்தையும் கற்பனை திறனையும் வளர்க்கின்றன. பாடப்புத்தகங்களில் படிக்கும் விஷயங்களை திரையில் உயிரோட்டமாக பார்க்கும்போது கற்றல் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக மாறுகிறது. ஒவ்வொரு காட்சியையும் புதிய கண்டுபிடிப்புக்கான கதவை திறக்கிறது. உலகின் மிகப்பெரிய காடுகளும், உயரமான மலைகளும், ஆழமான கடல்களும், அரிய பறவைகளும், அதிசயமான விலங்குகளும் நம்மை சந்திக்க காத்திருக்கின்றன. ஒரு யானை கூட்டத்தின் பயணம், ஒரு டால்ஃபினின் துள்ளல், ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகசைவு, இவை அனைத்தும் இயற்கை எவ்வளவு அற்புதமானது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. எப்பவுமே இந்த உற்சாகமான காலை பொழுதுல ஒரு தன்னம்பிக்கை வரிகளோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்பவுமே நான் நினைப்பேங்க. பொதுவா எல்லாருமே சொல்றது, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். ஆமாங்க, எப்பவுமே நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நேர்மறையான சிந்தனைகள் எல்லாமே நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அந்த நாள் இனிய நாளாக அமையும். என்னங்க நான் சொல்கிறது, ஆக மொத்தம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இணையலாமா? இந்த அதிகாலை பொழுதில் பாட்டும் அதே மாதிரி கேட்டால் எப்படி இருக்கும்?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் முதல் பாடலை தலைவாசல் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான காளை பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:46. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஜூன் மாதம் 29 என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு ஜூன் 29, அதாவது சர்வதேச வெப்பமண்டல தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 29 அனுசரிக்கப்படுதுங்க. இந்த நாளில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கிற இயற்கை வளங்கள், உயிரின பன்முக தன்மை மற்றும் அவை எதிர்கொள்ளும் சவால்களை குறித்து உலக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கொண்டாடப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, காலநிலை மாற்றம், காடிழப்பு, உயிரின இழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து வெப்பமண்டல பகுதிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த ஜூன் 29 வலியுறுத்துதுங்க. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1000

0: 269 கிலோ ஹெர்ட்ஸில்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
4: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
5: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
1: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: முட்டாள், புதுக்கார் வெள்ள வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
8: நிறுத்த முட்டாளே.
7: என்ன, இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
8: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
7: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
9: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
7: கூலாக இருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டு ரசித்தோம் அறிவோம் ஆயிரம். இனி கேட்கலாமா மதுரத்தென்றல்? மதுரத்தென்றல்ல முதல் பாடலா வருது எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்ல பாடல். இது

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.
3: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின்போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, UPI, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார்.

0: கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள், நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும், மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள், குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.Murugan கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனை

களை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனே, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார்.

அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனை, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்ட்ரோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென்ட் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250 அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும், 114 ஒருநாள் போட்டிகளிலும், 43 20-20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தர பாண்டியன் அவர்கள்.
3: ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கா உங்களுக்கு மன அழுத்தம் வரக்கூடாதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 3 U-வை நீங்க ஃபாலோ பண்ணணும். உணவு, உறக்கம், உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படின்றது நீங்க ஹெவியா பண்ணணும்ல, 30 நிமிடம் காலை நேரம் வாக்கிங் இருந்தால் பெஸ்ட். நிறைய நல்ல ஹார்மோன்ஸ் மார்னிங் வந்து சுரக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வாக்கிங் போகிறோமா அப்படின்னா இல்லை, பிகாஸ் நம்மளுடைய வேலைப்பாடு, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து அவன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ டைம் கிடைக்குதோ 30 நிமிஷம் வாக்கிங் வந்து அப்படின்றது கம்பல்சரி. உணவு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நான் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் என்ன சாப்பிட்றோன்னே தெரியல. முன்னாடி காலத்தில் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் அப்படின்றது பிரியாணி ஒரு விஷயம்லாம் வந்து ஸ்பெஷல் ஃபுட்ஸ், என்றைக்கோ ஒரு நாள் இருந்த விஷயம் வந்து இன்றைக்கி டெய்லி சாப்பிட்றோம். அதே வந்து பெரிய அன்ஹெல்த்தி, டெஃபினட்டாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை இட் இல் இன்க்ரீஸ். மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய தூக்கம். இது இல்லாததுனால இன்றைக்கி நிறையா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன், இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ரெகுலர்னால் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எந்திரிக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி யாருமே அதை பண்ணுறதில்ல. நாம் இன்றைக்கி டெய்லி தூங்குறது பார்த்திங்கன்னா எப்போ தூங்குகிறோம் எப்போ எந்திரிக்கிறோன்றதில் குறைந்தபட்ச நேரம் கூட நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. 3 மணி நேரம் தூக்கம் எல்லாத்துக்கு காரணம் இந்த மொபைல் ஃபோன். 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், நைட்டு 3 மணிக்கு தூங்குறது. ஸோ நம்ம நிறைய இது இது தான் இன்றைக்கி வந்து மெயினான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு போகிறோம். ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மற்றதில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அது நமக்கு தெரியாது, ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்னு நமக்கு தெரியாது, ஏன் எரிஞ்சு விழுகிறோம்னு தெரியாது. ஆனால் இதுதான் மெயின் காரணமாக இருக்கும். இந்த 3 சரியாக வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து இது பண்ணிடலாம். இது போக உங்களுடைய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், உங்களுக்கான ஸ்பேஸ், நீங்கள் இப்போ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி வந்து மூச்சு பயிற்சி, மெடிடேஷன், இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம். பட் இதோட பவர்ஃபுல்லான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு

0: பிடிச்ச விஷயங்களை படத்தை பார்க்கலாம், லாங் ட்ராவல் பண்ணலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருக்கா, ஒன்று அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியே வரணும், இல்லை அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், இல்லை அந்த பிரச்சனையோடையே வாழ கற்றுக்கணும். ஆனால் இதை மூணையும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்துட்டு பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் அந்த மூணில் ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், இல்லை அதை பற்றியே பேசாதீங்க.
1: தொடர்ந்து ஒரே வேலைகளில் பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது இல்லத்தரசிகளாகட்டும் வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் ஒரு வகையான மன அழுத்தத்துக்கு புகுத்தப்படுறாங்களா?
0: ஆக்சுவலாக பெண்கள் அப்படின்றது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டீன் லைஃப், அதுவும் மேரேஜ் ஆன பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் கூட லீவ் இருக்கும், ரிட்டைர்மெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, 325 நாளும் வேலை, நோ சிக் லீவ், எல்லா நாளும் வேலை பார்க்கணும், நோ ரிட்டைர்மெண்ட், நோ அப்ரிஷியேஷன், எந்த பாராட்டுதலும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு மொனாட்டனஸ்டான லைஃப், ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழும்போது மனுஷனுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு தொய்வு வரும், ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வரும். ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் உண்மையிலே நான் அதாவது என்ன சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்கள் ஆண்களை விட எமோஷ்னலி. இப்போது இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். ஒரு ஆண் இல்லாமல் உதாரணமாக ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா தவறிட்டாருன்னா அந்த குடும்பத்தை ஒரு பெண் வந்து கண்டிப்பாக கொண்டு போய் எப்படினாலும் சேர்த்துருவாங்க. பட் அதே ஒரு ஆணால் பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து ரொம்ப சிக்கல், ஏன்னா ஆண் வந்து நிறைய இடத்துல தடுமாறுவான். ஸோ பெண்களுக்கு வந்து பேசிக்காகவே இது இருக்குது, ஆனால் அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு மருந்தாகவும் இருக்குது, அவங்க வந்து வாழ்வியலே அவங்க வந்து அப்படி அமைச்சிக்கிறாங்க.
1: மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் வழங்கினார் மனநல ஆலோசகர் பி. ராஜசௌந்தரபாண்டியன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நாம் நிறைய குருமார்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், சீடர்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். சீடர்களில் ரெண்டு வகை உண்டு. குருமார்கள் பார்த்து அவங்களா தேர்ந்தெடுக்கிற சீடர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை எப்படின்னா, சீடர்களே குருமார்களை தேர்ந்தெடுக்கிறது. குருமார்கள் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் உயர்வு. நான் உன்னை தேர்ந்தெடுத்துருக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். தேர்ந்தெடுத்தது மாதிரி ஒரு பிரமையை உண்டு பண்ணுவார் அவ்வளவுதான். ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் இவனுக்கு அகங்காரம் அதிகமாகிடும். ஒரு ஞானி இருந்தார், சூஃபி ஞானி. அவர்கிட்ட ஒரு சீடன், ரெண்டாவது வகையை சேர்ந்தவன். இவன் அவர்கிட்ட அடிக்கடி அதை சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் பார்த்தார், ஒரு நாள் கூப்பிட்டார், ஒரு கல்லை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். இதை வந்து காய்கறி சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போ, அங்கே போய் இதை விற்றுவிட்டு வா அப்படின்னார். அந்த கல் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, பெருசாக இருந்தது. அந்த குரு சொன்னார், இதை பாருப்பா, இந்த கல்லை வந்து உண்மையிலேயே விற்றுவிடாத, விற்கிறது மாதிரி நடி, பல பேரை பாரு, அவங்கள நல்லா கவனிச்சுட்டு வா அப்படின்னார். இவன் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனால் பல பேர் அதை பார்த்தாங்க. இந்த கல்லை வந்து காய்கறி விற்பனை செய்கிறதுக்கு இடைக்கல்லாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்க. சில பேர் குழந்தைகளுக்கு இதை வாங்கி கொடுத்து விளையாட சொல்லலாம் அப்படின்னு நினச்சாங்க. இப்படி நினச்சி அந்த கல்லை வந்து ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் எல்லோரும் கேட்டாங்க. இவன் திரும்பி வந்தான், குருக்கிட்ட சொன்னான், இந்த கல்லை எல்லோரும் ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் கேட்குறாங்க, அதிகபட்சம் 10 ரூபாய்க்கு மேலே இதை விற்க முடியாது அப்படின்னா. குரு இப்போ மறுபடியும் சொன்னார், சரி நீ இப்போ தங்கம் விற்கிற இடத்துக்கு போ, அங்கே போய் முயற்சி பண்ணி பார் அப்படின்னார். அங்கே போயிட்டு திரும்பி வந்தான், அங்கே இது 1000 ரூபா வரைக்கும் விற்கலாம், அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பெருந்தன்மையானவங்க அப்படின்னா. அவன், சரி இப்போ நீ வந்து வைரம் விற்கிற கடத்தருக்கு போயிட்டு வா, அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வானார். இவன் போனான், வந்தான், அதுக்கப்புறம் சொன்னான், அங்கே போனால் 50,000 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க, இதை கொடுக்க முடியாதுன்னு 1 லட்சம் வரைக்கும் கூட கொடுத்து வாங்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க, நான் சம்மதிக்கலை. அப்புறம் அவங்க இன்னும் விலையை கூட்டிகிட்டே போகிறாங்க, என்ன பைத்தியக்கார ஜனங்கள் அப்படின்னா. இப்போ அந்த குரு அந்த சீடன்கிட்ட சொல்கிறார், இதை பாருப்பா, நீ விற்கலன்னதும் அதோட விலை எப்படி அதிகமாச்சு, இது முழுக்க முழுக்க கல்லை விட உன்னை பொறுத்த விஷயமா ஆயிட்டுது. நீ காய்கறி சந்தையில் இருக்கிறப்போ அதோட மதிப்பு 10 பைசா தான் அல்லது 10 ரூபா தான்,

0: இப்போ வந்து நீ காய்கறி விற்கிற சந்தையில் தான் இருக்கிற, உன்னுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. அதாவது உன்னுடைய மனநிலையின் மதிப்பு 10 ரூபா தான். நீ உன்னுடைய மனநிலையை வைரம் விற்கிற கடைக்கு கொண்டுகிட்டு போ, அந்த அளவுக்கு ஒசத்து, அதுக்கப்புறம் என்கிட்ட வா அப்படின்னாராம். இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த சீடனுக்கு. இருந்தாலும் யோசித்து பார்த்தான், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உண்மை விளங்கிச்சான். அதனால் ஒரு குருக்கிட்ட வந்து சீடனாக இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும், அப்போ தான் அது பயனுள்ளதாக அமையும். இல்லைன்னா நானும் அந்த குருக்கிட்ட ஒரு சீடனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். நம்மால் ஒருத்தன் ஒரு குருவை தேடிட்டு போனால் என்ன உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும் அப்படின்னா, என்கிட்ட நீ சீடனாக இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டார் அவர். குருவே, ஏற்கனவே நீங்கள் இருந்த ஜெயிலில் உங்கள் கூட இருந்தவண்ணா, உங்களை மாதிரியே இப்போ நானும் மாறு வேஷத்தில் வந்திருக்கிறேன். நம்ம ரெண்டு பேரையுமே இப்போ வேறு யாருக்கும் அடையாளம் தெரியாது, இதை விட வேறு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நானாவேன். அதோ கூட்டத்தில் நாம் யாருன்னு தெரியாமல் பக்த கோடிகளில் ஒருத்தராக உட்காந்துருக்கிறாரே, அவருக்கு அடையாளம் தெரியாத வரைக்கும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னாராம் குரு. யாருங்க அதுன்னு கேட்டிருக்கான். நம்ம ஜெயில் சூப்பரண்டென்ட் அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் 7:34:42.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:35, 10 நொடிகள். இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பூமியின் இதய துடிப்பு, வெப்பமண்டலம். சர்வதேச வெப்பமண்டல தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள்.
3: பூமியின் இதய துடிப்பு, வெப்பமண்டலம் மற்றும் உலக காலநிலைகளின் மறைமுக இணைப்புகள். நம்ம எல்லோரும் காலையில் எழுந்துச்சிலிருந்து இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு மொபைலில் பார்க்குறோம். இன்னைக்கு ஏன் இவ்வளோ வேர்க்குது, மழை பெய்யுமா பெய்யாதா, இதெல்லாம் நம்ம ஊரில் கேட்குற லோக்கல் வெதர் ரிப்போர்ட். ஆனால் இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த கிளைமேட்டையும் தீர்மானிக்கிற ஒரு ரகசிய கட்டுப்பாட்டு அற ஒன்று இந்த பூமியில் இருக்குது. அந்த அறை தான் நம்மளுடைய வெப்பமண்டலம், இந்த டிராபிக்ஸ். June 29 சர்வதேச வெப்பமண்டல தினத்தை முன்னிட்டு இந்த 40% நிலப்பரப்பு உலகத்தோட 100% வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கிறது, அசாத்திய அறிவியல் உண்மைகள் தான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். வெப்பமண்டலம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய பூமியின் கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன் இந்த இடத்துக்கு மட்டும் இவ்வளவு பவர்? ஏன்னா பூமி உருண்டையாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் மட்டும்தான் சூரிய கதிர்கள் ஆண்டு முழுவதும் 90 டிகிரி கோணத்தில், அதாவது செங்குத்தாக இப்பகுதியில் விழுகிறது. இதனால் இங்கே ஒரு அசாத்தியமான வளிமண்டல சுழற்சி ஒன்று நடக்கிறது. இதை சயின்ஸில் ஹாட்லி செல்கள் அப்படின்னு அழைப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, பூமத்திய ரேகையில் இருக்கிற கடல் நீரும் காற்றும் சூரிய வெப்பத்தால் பயங்கரமாக சூடாகி வளிமண்டலத்துக்கு மேலடுக்கில் எழும்பும். அப்படி மேலும்பும் போது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முழுக்க குளிர்ந்து அமேசான், காங்கோ, இந்தோனேஷியா காடுகளில் கொட்டி தீர்க்கும் மழையாக. ஆனால் இதோட மேஜிக் இதோட முடியலை. ஈரப்பதத்தை மழையாக கொட்டின அந்த வறண்ட காற்று வளிமண்டலத்தில் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் நகர்ந்து சரியாக 30 டிகிரி அட்சரேகையில் பூமிக்கு கீழே இறங்கும். அப்படி வறண்ட காற்று இறங்குற இடங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சஹாரா பாலைவனம், அரேபிய பாலைவனம் மற்றும் ஆஸ்திரேலிய பாலைவனங்கள் ஆகும். யோசிச்சு பாருங்க, அமேசானில் பெய்கிற மழையும் சஹாராவோட வறட்சியும் ஒரே காற்றோட சுழற்சியின் இரண்டு பக்கங்கள் ஆகும். இந்த ஹாட்லி செல்கள் மட்டும் வேலை செய்யலைன்னா பூமத்திய ரேகையில் ஏறியலற மனிதர்கள் வாழவே முடியாத அளவுக்கு நெருப்பாக எரிஞ்சிருக்கும். துருவ பகுதிகள் இன்னும் மோசமாக உறைஞ்சி போயிருக்கும். இந்த தெர்மல் பேலன்ஸை, வெப்ப சமநிலையை வந்துட்டு இயக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அறை தான் இந்த வெப்பமண்டல காடுகள். இப்போது காற்றை பற்றி பார்த்தோம், இப்போது கடலுக்கு வருவோம். உலகத்தில் இருக்கிற பெருங்கடல்கள் உறிஞ்சிக்கிற சூரிய வெப்பத்தில் 90% வெப்பமண்டல காடுகள் தான் சேமிக்கப்படுது. இந்த பூமி எப்படி கடந்தது தெரியுமா? கல்ஃப் ஸ்ட்ரீம் போன்ற பிரம்மாண்ட கடல் நீரோட்டங்கள் மூலமாக. இந்த வெதுவெதுப்பான கடல் நீரோட்டங்கள் மட்டும் அட்லாண்டிக்

வழியாக ஐரோப்பியாவை நோக்கி போகலன்னா இன்னைக்கு லண்டன், பாரிஸ் போன்ற நகரங்கள் வருஷம் முழுக்க பனியில் உறைஞ்சு விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு போயிருக்கும். அடுத்ததா நாசா விஞ்ஞானிகள் தூக்கத்துக்கு எடுத்துட்டு ஆராயிற ஒரு விஷயம் எல் நினோ. பசிபிக் கடலோட வெப்பமண்டல பகுதியில் வீசுகிற காற்று திடீர்னு பலவீனம் அடையும் போது அங்கே இருக்கக்கூடிய பில்லியன் கணக்கான வெதுவெதுப்பான நீர் அமெரிக்காவை நோக்கி மெதுவாக நகர ஆரம்பிக்கும். இதைதான் நாம் எல் நினோ என்று அழைக்கிறோம். எல் நினோவின் போது பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள காற்றுகள் பசிபிக் பெருங்கடல் முழுவதும் திசை மாறுகின்றன. மிக முக்கியமாக கிழக்கு வெப்பமண்டல பசிபிக் பகுதியில் காற்றுகள் பலவீனம் அடைந்து வெதுவெதுப்பான மேற்பரப்பு நீர் அமெரிக்காவை நோக்கி நகர அனுமதிக்கிறது. எல் நினோவின் மனித வரலாறு. அறிவியல் பூர்வமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெருநாட்டு மீனவர்களால் எல் நினோ கண்டறியப்பட்டுள்ளது. எல் நினோ என்பது ஸ்பானிஷ் மொழியில் எடுக்கப்பட்டது. இதற்கான தமிழாக்கம் ஆண் குழந்தை என்று பெயர். வெப்பநிலை மாற்றங்களால் உலக அளவில் ஏற்படும் ஒட்டுமொத்த காலநிலை சுழற்சியையும் எல் நினோ என்று அழைக்கிறோம். நாம் இதுவரை விவாதித்த அனைத்து முக்கிய விவரங்களும் எல் நினோ சார்ந்தது. பசிபிக் பெருங்கடலில் மூன்று நிலைகள் உள்ளன. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை சமநிலை அடையும் பொழுது நியூட்ரல் ஃபேஸ் என்பார்கள். பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலையானது சராசரி வெப்பநிலையை விட அதிகரித்தால் அதை எல் நினோ என்றும், அதன் வெப்பநிலை சராசரி அளவை விட குறையும் போது அதை லா நினோ என்று அழைப்பார்கள். குறிப்பாக இந்த வெப்பநிலையானது குளிர்நிலை லா நினோ மற்றும் நியூட்ரல் ஃபேஸ் சமநிலை மற்றும் அதீத வெப்பநிலை எல் நினோ என்ற மூன்று சுழற்சியை அடையும். தற்போதைய ஆய்வுகளின்படி நியூட்ரலில் இருந்து வெப்பநிலையானது அதீத அளவில் அதிகரித்து சூப்பர் எல் நினோ என்ற ஸ்டேட்டை அடைந்துள்ளது. சூப்பர் எல் நினோ என்பது 2026 ஒரு எச்சரிக்கையாக விடப்பட்டுள்ளது. நியூட்ரல் ஃபேஸிலிருந்து வெப்பநிலையானது 2 டிகிரி அதிகரிப்பதற்கு பதிலாக நேரடியாக 2 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலையை தற்போது அடையத் தொடங்கிவிட்டது. இதன் தாக்கமானது புவி வெப்பமயமாதலில் உலகத்தின் மிக கொடூரமான பாதிக்கப்பட போவது இந்த வெப்பமண்டலம்தான். தற்போதைய 2026 காலநிலை தரவுகள் உணர்த்துகிறது. சூப்பர் எல் நினோ முன்பு குறிப்பிட்டது போல 2 டிகிரி வெப்பநிலைக்கு மேல் உயர்ந்துள்ளது. இது இந்த ஆண்டின் இறுதியில் ஒரு கடுமையான வறட்சியை ஆசிய வெப்பமண்டல நாடுகளிலும் கடுமையான வெள்ளத்தை தென் அமெரிக்காவிலும் உருவாக்கும். அதிதீவிர புயல்கள் கடல் நீர் வெப்பமடையமாவதால் இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் கடலில் உருவாகும் புயல்களின் வேகம் மற்றும் தீவிரம் முன் எப்போதையும் விட 30% அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பவளப்பாறைகள் அழிய வாய்ப்புள்ளது. கடல் வெப்ப அலையினால் வெப்பமண்டல கடல்களில் உள்ள 90% அதிகமான பவளப்பாறைகள் நிறம் இழந்து அழியும் அபாயத்தில் உள்ளது. இந்த வெப்பநிலை மாற்றம் சில பகுதிகளில் அதீதமான மழைப்பொழிவையும் சில பகுதியில் கடும் வறட்சியும் ஏற்படுத்தும். இந்த எல் நினோ, சூப்பர் எல் நினோ, லா நினோ மற்றும் நியூட்ரல் ஃபேஸ் இதை அனைத்தும் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் இந்த வெப்பமண்டல பகுதிதான். இந்த வெப்பமண்டல பகுதியின் வெப்பநிலையை நாம் சமநிலைப்படுத்தும் பொழுதுதான் ஒட்டுமொத்த பூமியின் வெப்பநிலையும் நாம் சமநிலை செய்ய முடியும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் எப்படி நம்மளுடைய மனிதனுடைய உடல்நிலை வெப்பநிலையானது சராசரி வெப்பநிலை இருக்கிறதோ அதே மாதிரி தான் பூமியின் வெப்பநிலையை சமன் செய்ய ஒரு சராசரி மதிப்பை தொடர்ந்து சமன்படுத்த இந்த வெப்பமண்டலம் உதவுகிறது. இந்த பூமியின் ஒட்டுமொத்த பரப்பில் அதிகமாக நீரும் குறைந்த நிலப்பரப்பே உள்ளது. அந்த குறைந்த நிலப்பரப்பானது வெப்பமண்டல பகுதியில்தான் அதிக அளவில் உள்ளது. பூமியோட 40% நிலப்பரப்பில் உலகத்தோட 80% இயற்கை வளம் ஒட்டுமொத்தமாக குவிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பது இந்த வெப்பமண்டலம்தான். ஆனால் தற்போது இந்த வெப்பமண்டலமே சூடாகிட்டு இருக்கு. 2020 முன் எல் நினோ போன்ற நிகழ்வுகள் மிக மிக அரிதான ஒன்று. ஆனால் தற்சமயம் அதிகமான எல் நினோ மற்றும் சூப்பர் எல் நினோ போன்ற அசாதாரணமான காலநிலை சூழல் நோக்கி நம் பூமியானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு மற்றும் காட்டுத்தீ. இந்தோனேசியா போன்ற நாடுகளில் எல் நினோவால் ஏற்படும் கடுமையான வறட்சியின் போது விவசாய நிலங்களுக்காக வைக்கப்படும் தீ கட்டுப்பாடு இல்லாமல் எரிந்து பெரும் காட்டுத்தீயாக மாறுகிறது. இது வளிமண்டலத்தில் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. மேலும் வெப்பம் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்படும் தாவரங்கள் வழக்கமான அளவில் ஒளிச்சேர்க்கை மூலம் கார்பனை உறிஞ்ச முடியவில்லை. இதனால்தான் எல் நினோ ஆண்டுகளில்
வளிமண்டல CO2 வின் அளவு வழக்கத்தை விட வேகமாக உயர்கிறது.

இது காடு அழிப்பு, காலநிலை நெருக்கடி மற்றும் தீர்வுகள். அறிவியலில் இந்த டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது பசிபிக் கடலில் நடக்கிற இந்த சின்ன டெம்பரேச்சர் மாற்றம் வந்து உலகத்தோடைய ஜெட் ஸ்ட்ரீம்களை மாற்றி நம்ம இந்தியாவுடைய தென்மேற்கு பருவமழையை பொய்க்க வச்சிடும். இதனால தான் இங்கே கடுமையான வறட்சியும் வறுமையும் ஏற்படும். அதே நேரத்தில் தென் அமெரிக்காவுடைய வறண்ட பாலைவனங்களில் வரலாறு காணாத வெள்ளத்தை உருவாக்கும். ஒரு கடலில் நடக்கக்கூடிய மாற்றம் ஒட்டுமொத்த உலகத்தோட உணவு உற்பத்தியையும் பொருளாதாரத்தையும் ஆட்டி படைக்குதுன்னா பாருங்களேன். இந்த எல் நினைவின் மீதான சமூக பொருளாதார தாக்கம் மற்றும் மனிதர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள். இப்போது இந்த சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது. உலக மக்கள் தொகையில் 45% பேர் வெப்பமண்டல பகுதிகள் தான் வாழ்கிறாங்க. ஆனால் டெமோகிராஃபிஸ் கணக்குப்படி 2050 உலக மக்கள் தொகையில் பாதி பேர் இந்த பகுதியில் வாழ போகிறாங்க. அதிலும் உலகத்தோட 67% இளைஞர்கள் இங்கு தான் இருக்க போகிறாங்க. மனித வளத்தோட கேபிட்டல் இதுதான். ஆனால் இந்த வெப்பமண்டல காடுகள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி இருக்குது. அதுக்கான காரணம் இந்த எல் நினோ மற்றும் சூப்பர் எல் நினோ போன்ற காற்று திசையின் மாற்றங்கள் தான் காரணம். ஆனால் இங்கே உலகத்தோட மிகப்பெரிய முரண்பாடு ஒன்று இருக்குது. உலகத்தோட காபி, சாக்லேட் செய்கிற கோகோ, ரப்பர், கரும்பு, பனை எண்ணெய் போன்ற 75% பயிர்கள் இங்கே விளைந்தாலும் உலகத்தில் வறுமையாலும் ஊட்டச்சத்து குறைபாடாலும் வாழுகிற மக்கள் 80% பேர் இந்த வெப்பமண்டல காடுகள் பகுதியில்தான் பெரும்பாலும் வசிக்கிறார்கள். இந்த வெப்பநிலை மாற்றத்தால் வெப்பமண்டல காடுகளுடைய காற்று சுழற்சியினாலும் எதிர்கொள்ளக்கூடிய பெரும் சவால்கள், உடல் ரீதியில் மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியிலும் வெப்பமண்டல காடுகளின் காற்று சுழற்சியானது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக மண்ணின் ஊட்டச்சத்து இழப்பு, இந்த காடுகளில் பெய்கிற மிக கடுமையான மழை காரணமாக மண்ணில் இருக்கக்கூடிய சத்துகள் அடித்து செல்லப்பட்டு மண் வளம் இயல்பாகவே குறைவாக இருக்கும். முறையான தொழில்நுட்பம் இல்லாத விவசாயம் இங்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். தொற்று நோய், இந்த மண்டலத்தில் குளிர்காலம் கிடையாது, அதனால் பாக்டீரியாக்களும் கொசுக்களும் 365 தடையின்றி பெருகுகிறது. மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் இங்கு அதிகமாக தென்படுகிறது. இது இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய உழைப்பையும் வருமானத்தையும் ஆரோக்கியத்தையும் மொத்தமாக முடக்குகிறது. கடைசியாக நம்ம எல்லோரும் உடனே கவனிச்சுக்க வேண்டிய ஒரு பேராபத்து காடழிப்பு மற்றும் காற்றின் திசை மாற்றம். விவசாய நிலங்களாகவும் பனை எண்ணெய் கார்பரேட்டர்களாகவும் இந்தோனேஷியா மற்றும் அமேசான் காடுகள் ஒவ்வொரு வினாடியும் அழிக்கப்பட்டு வருகிறது. இதோட சயின்டிஃபிக் இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இந்த காடுகள் வறண்டு போகும்போது அங்கே பயங்கரமான காட்டுத்தீ ஏற்படுகிறது. இந்தோனேஷியாவில் காட்டுத்தீயில் ஏற்பட்ட காற்று மாசுபாட்டால் மட்டும் 1 கோடிக்கு அதிகமான மக்கள் கடுமையான சுவாச நோய்களுக்கு உள்ளானார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரங்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது அவற்றால் ஒளிச்சேர்க்கை வழியாக கார்பனை உறிஞ்ச முடியாது. இதனால்தான் எல் நினோ காலங்களில் உலக வளிமண்டலத்தோட கார்பன் டை ஆக்சைடு அளவு வழக்கத்தை விட அசுர வேகத்தில் உயர்கிறது. நாசாவோட ஆய்வு மையம் இதை எச்சரிக்கிறது. சர்வதேச வெப்பமண்டல தினம் என்பது ஏதோ ஒரு பிரேசில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வல்ல. இதனுடைய தாக்கம் என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி போட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த வெப்பமண்டல காடுகளில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றமானது ஒட்டுமொத்த உணவு உற்பத்தியும் விவசாய பொருட்களின் மீதான வளர்ச்சியும் பாதிப்படைய செய்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், நிலையான நுகர்வு. காடுகளை அழிக்காமல் மரங்களை அதிகமாக நடுவதன் மூலமாகவும் வெப்பநிலையை சமநிலை அடைய செய்ய முடியும். பூமியின் இதயம் சீராக துடித்தால்தான் நம் வாழ்க்கையும் சீராக அமையும். இந்த பூமியின் இதய துடிப்பை சீராக வைப்பது நம் பூமியின் வெப்பமண்டல காடுகள் தான். இதை நினைவுபடுத்தும் வகையில்தான் சர்வதேச அளவில் உலக வெப்பமண்டல தினமானது வருடந்தோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நிறைவாக, இயற்கை என்பது மனிதன் வரைந்த செயற்கையான எல்லைகளை அறிந்ததல்ல. அனைவருக்குமான இந்த உலகமானது மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமானது. வெப்பமண்டல காடுகளின் வெப்பநிலையை உயரச் செய்யாமல் அது சமநிலையை அடைய செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தின் வெப்பநிலையை நம் பேணி காக்க முடியும். இந்த வெப்பமண்டல காடுகளின் காற்று சுழற்சியை நம் சமநிலை அடைய செய்யும் பொழுது இந்தியா மட்டுமல்ல உலக அளவிலான மழைப்பொழிவு, பருவமழை, விவசாயம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை நாம் சீராக நிலைநிறுத்த முடியும். வெப்பமண்டலத்தை பாதுகாப்பது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திற்கான வேலை இல்லை, ஒரு மனித குலத்திற்கான வேலை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த உயிர்களுக்கான ஒரு கூட்டு போராட்டம். பூமியின் இதயம் சீராக துடித்தால் மட்டுமே மனித குலத்தின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இதை நினைவுபடுத்தும் விதமாக சர்வதேச வெப்பமண்டல தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிராபிக்ஸ்
ஒவ்வொரு ஆண்டும்

0: June 29 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வெப்பமண்டல பகுதியின் அசாதாரண பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டாடுவதற்கும் இப்பகுதிகள் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல், பொருளாதார மற்றும் சமூக சவால்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் 2016 ஐநா பொதுச்சபை இந்நாள் அறிவித்தது. ஏன் June 29 எடுக்கப்பட்டது? 2014 June 29 அன்று உலக புகழ்பெற்ற 12 வெப்பமண்டல ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து முதலாவது வெப்பமண்டலத்தின் நிலை அறிக்கை, அதாவது ஸ்டேட் ஆஃப் தி டிராஃபிக் ரிப்போர்ட்ஸ் என்ற ஆய்வு அறிக்கையை வெளியிட்டது. இந்த நாளை சிறப்புக்கும் விதமாகத்தான் June 29 ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச வெப்பமண்டல தினமாக கொண்டாடுகிறோம்.
1: இதுவரை பூமியின் இதய துடிப்பு, வெப்பமண்டலம், சர்வதேச வெப்பமண்டல தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ். நேரம் 7:51. இனி கேட்டு ரசிக்கலாமா மதுரத்தின்றல் நிகழ்ச்சி? நிகழ்ச்சியில முதல் பாடலா அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி இசையில் எஸ் ஜானகி குரலில் பாடல் இதோ

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது 1/4 பங்கு நம்ம உமிழ்

0: நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலி வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளிலிருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், நேரம் 8:53. மதுரத்தென்றல் கேட்டு ரசிக்கலாமா? அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் சுஜாதா குரல்ல பாடல் இதோ.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, நேரம் 8:30 நாம கேட்டு ரசிக்க போறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல்ல அருமையான பாடல்கள் தர ரெடியா இருக்கேன் நான், சுந்தரி. முதல் பாடலே தென்றலை என்னை தொடர் திரைப்படத்திலிருந்து கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி குரல்ல ஒரு அருமையான பாடல் இது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரா தென்றல் சூப்பராக போயிட்டுருக்குங்க. நேரம் 8:35 நொடிகளில் மீண்டும் அடுத்த பாடலாகி வருகிறது. சிகரம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இது.

நேரம் 8:40 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்த சூப்பரான பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து இது காற்றலைகளில்.

0: எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள், என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: நேரம் 8:46 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. பாடல்கள் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அந்த வகையில அழகன் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு அருமையான பாடல் இது உங்களுக்காக.

நேரம் 8:50 மீண்டும் கேஜே ஜெயசுதாஸ் சித்ரா குரல்ல தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்த பாடல் கேட்கலாமா? ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன் இணைந்திருங்கள் நேர்களே.

0: நிறைவடைகிறது மதுரத்தன்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி, அரங்கிசை. சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். சித்தம் இறங்காததேனையா, பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் சஹானா, மிஸ்ர சாப்புதாளம்.

வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக உன்னை நோக்கினான். பெஹாக் ராகத்தில் அமைந்த மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமி பாடல் ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

10:03. வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ். வேலை பார்க்கும்போதே நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே பண்ணுறது ஒரு சலிப்பு வராது இல்லையா? ஸோ இந்த 1 மணி நேரத்தில் நாம் எல்லாரும் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.

0: வயிற்றில் நானே.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக்

0: பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நேரம் காலை 10:19. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் வழியாக இப்போ ஒலிக்கப் போகும் பாடல் ஆசை படத்திலிருந்து.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:32 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில பாக்யராஜ் அவர்களின் பாடல்களின் நினைவலைகளா எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில கேட்டலாமா? முதல் பாடலா வருது முந்தானை முடிச்சு திரைப்படத்துல இருந்து அந்தி வரும் நேரம் அப்படின்ற ஒரு அழகான பாடல். என்னதான் பாக்யராஜ் அவர்கள் நம்மளை விட்டு நீங்கினாலும் அவருடைய திரைப்படம் மூலமாகவும் அவருடைய கதைகள் மூலமாகவும் அவர் உயிர் வாழ்ந்து

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் கதையாசிரியருமான பாக்யராஜ் அவர்களுடைய நினைவுகளை என் விருப்பம் பாடல், அதாவது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வளம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த வகையில் தூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் இருந்த அடுத்த பாடல் கேட்டலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நேரம் 10:42:47. இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில பாக்யராஜின் நினைவலைகளை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 10:48 நெருங்கியாச்சுங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா எங்க சின்ன ராசா திரைப்படத்துல இருந்து

RRR திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:56. நிகழ்ச்சியின், அதாவது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருது சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி. நன்றி நேர்களே. மீண்டும் 11:02 மதுரை தென்றல் நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு. அருமையான பாடல்களும் ரெடியா இருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி கேட்கலாம் 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுக்கப்படுவது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுர தென்றல்.

மதுரை தென்றலில் முதல்ல தவழ்ந்து வரக்கூடிய பாடல் இந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலைகளில் தவழ்ந்து வருகிறது.

நேரம் 11:08 15 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில அடுத்து கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல், இது காற்றலைகளில்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 11:15 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன். மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து ஜென்சி குரலில் அழகான பாடல் இது.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 11:21 என்ன பாடல் வரும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. அந்த வகையில பாடல் வர்றது முரட்டுக்கலை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:26 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 kHz. மதுர தென்றல சூப்பரான பாடல்கள் போயிட்டே இருக்கு. அந்த வகையில் 3 முகம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில்

0: நெஞ்சு கரும்பு. நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு, கையோடு துள்ளது ராஜா பந்து.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 11:32 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸுடன் மதுரை திருநாள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா வாழ்வை மாயம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் காற்றலைகளில்

நேரம் 11:37:32 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இது.

0: கேளே, உனக்கு மெட்ரு தெரியாதா?
1: என்னாச்சுடா?
0: நம்ம ஊருக்குள்ள காலக்கையன் பூந்துட்டா, அவன் எதை சொல்ல போறான்? நம்மள வா போய் கேப்போம்.
2: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
3: அதாவது
2: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்கக்கா.

0: நினைத்தலையினிக்கும் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் ஒழித்து முடித்த நேரம் 11:49.
1: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் வரப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
2: ஒருமா பைய போவோம்.
1: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
2: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
1: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
2: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
0: நேரம் 11:50 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ்ல மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில சூப்பர் டூப்பர் பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து.

0: No.
1: நேரம் 11:55 30 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன் மதுரை திண்டல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலா வருது முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து ஜென்சி குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி. நன்றி நேர்களே. மீண்டும் நாளை 11:00 2 சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டி சேஷாச்சாரி மற்றும் டி ராகவாச்சாரி இருவரின் பாடல்கள் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல் 12:50 மெல்லிசை. சென்னை அஞ்சல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 என் உயிர் தோழி சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம்.

இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் நேர்முகம் பகுதி ஒன்று இடம்பெற கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் லதா அவர்கள். சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் நேர்களை. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரத்தென்றல்கள் திரைசை பாடல், 2:40 ஹிந்தி பாடம். இன்றைய ஹிந்தி பாடம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் ஹரிஸ் பண்டாரி. சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுவதை தொடர்ந்து மீண்டும் மாலை 4:57 நாளொரு குரல் 308 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது. மாலை 5 இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களின் மேலான முன்னிலையில் ராஷ்டிரபதி பவனில் பாதுகாப்புத்துறையின் விருது வழங்கும் விழாவின் நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து மதுரத்தென்றல் திரைசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இசைக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி கார்த்திக் பாண்டி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரத்தன்றல் திரைசை பாடல்கள். 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல். 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர் டெல்லி அஞ்சல். 9:30 இசை பேருரை. இன்றைய இசை பேருரை நிகழ்ச்சியில்

சந்தனார் சரித்திரம் வழங்குபவர் இ சிந்துஜா அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்க இசை இடம்பெற காத்திருக்கின்றது. இரவு 10:30 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சியம் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 அன்றைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு நிறைவடைகிறது. நேர்களே, இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10 23 நொடிகள்.
2: மதுரை இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டி சேஷாச்சாரி மற்றும் டி ராகவாச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கத்தனு வாரிக்கி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், ஆதி தாளம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள். ஜட ஜட
1: ஜட ஜட வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒன்னு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை.

0: அனுலி,
1: இனி கேட்கலாம் 12:40 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8 நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்சில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50 சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதம்

0: தவறாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டிற்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் முழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ் யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் 1,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர்

0: திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 பத்தினோடே ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும், 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் இன்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். மதியொளி இயற்றிய பாடல் முதலில் டி கே ஜெயராமன், இசையமைப்பில் பாடியவர்கள் தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன்.

0: ஃபோக்கஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை இடம்பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் June 29, 30 தேதிகளில் மதியம் 1:10 முதல் 1:45 வரை இந்த வார சிறப்பு விருந்தினராக சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி நிகழ்ச்சி. அவரது வாழ்க்கை பயணம், மறக்க முடியாத அனுபவங்கள் மற்றும் மனதை தொடும் பல சுவாரஸ்யமான பகிர்வுகளுடன்
1: அதோட மேல் தோல் எவ்வளவு ஹார்டா இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி சோக்கிங் டைம் வேற.

0: ஓகே.
1: இப்போ வந்து கேழ்வரகு அப்படிங்கிறப்ப நம்ம 24 மணி நேரமாவது குறைந்தபட்சம் சோக் ஆகணும், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை சோக் பண்ணுறதுக்கப்ப 24 மணி நேரம் சோக் பண்ணுவோம்.
2: நிகழ்ச்சி இன்று பகல் 1:10 முதல் பகுதியாக இடம்பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் 1:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மெல்லிசை பாடல்களில் அடுத்து கே சசிகுமார் எஸ் ஞானம் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் மு பகத்சிங், இசை பி ஜே வில்ஃப்ரெட்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: முட்டாள், புதுகார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டே, இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
2: நில்லு முட்டாளே.
1: என்ன?
3: இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
1: ஓ,
2: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூலாக இருங்கள்.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பற்றி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

0: 1-0 in the first knockout match at Los Angeles in the United States. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி.
1: மனங்களை இணைக்கும் அன்பு பாலம் என்னுயிர் தோழிகளுக்கு லதா சுகுமாரின் வணக்கங்கள். சாப்பாட்டை ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு சமையல் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? சமையல் என்பது வெறும் உணவை தயாரிக்கும் கலை மட்டும் கிடையாதுங்க, அன்பையும் அக்கறையும் குடும்ப உறவுகளும் ஒரு இணைக்கும் ஒரு மொழின்னே சொல்லலாம். அந்த மொழியை பல லட்சம் குடும்பங்களுக்கு இல்லங்களுக்குள் எளிமையாகவும் இனிமையாகவும் கொண்டு சென்றவர் தான் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். சமையல் கலைஞர், எழுத்தாளர், சமையல் தொகுப்பாளர் என பல முகங்களை கொண்டிருந்தாலும் மக்களின் மனதில் இவர் ஒரு குடும்ப உறுப்பினராகவே இடம் பிடித்திருக்கிறார். இன்று எண்ணுயிர் தோழியாக நம்மிடையே இணைந்திருக்கிறார் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்களை வரவேற்போம். வெல்கம் மேம்.
3: ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன அழைச்சதற்கு, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: சமையல்ல வந்து நீங்க பெரிய ஒரு ஜீனியஸ்னு சொல்லலாம். சமையல் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
3: ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் தான் இருந்தோம் நாங்கள். அப்படி இருக்கிறப்ப சமையலுக்கு ஒரு ஆள் உண்டு, ஹெல்ப்பருக்கு ஒரு ஆள் உண்டு, அந்த மாதிரிலாம் உண்டு. ஆனால் அப்போ விட அதுக்கப்புறமா, அதாவது கல்யாணம் ஆன பிறகு, இங்கே வந்த பிறகு சமைக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு கை கொடுத்தது எங்களோட பாட்டியோட புஸ்தகம், எங்கள் அம்மாவோடைய புஸ்தகம், எங்கள் பெரியம்மா, சித்தி அவங்கெல்லாம். பட் அவங்களெல்லாம் பார்த்து நான் நிறையா கற்றுருக்கேன். ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறப்போ ஒரு பண்டிகை அப்படின்னாக்க, ஒரு கொழுக்கட்டை பண்ணாக்க எல்லோரும் சேர்ந்து உட்காருவோம்.
1: கரெக்ட்.
3: ஈவன் ஒரு பெயிண்டிங் பண்ணணும் கூட, ஃபேப்ரிக் பெயிண்ட் கூட எல்லோரும் சேர்ந்து உட்காருவோம். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து டெக்கரேஷனில் இருந்து எவ்ரி திங், ஒரு ஸ்லோகன் சொல்லதுலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லோருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அதுலேயே வளர்ந்ததுனால எனக்கு அந்த ஆர்வத்தோடு அப்படியே சேர்ந்து வந்துடுச்சு.
1: ஓகே. எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்கள்?
3: நான் சேலம்.
1: சேலம். ஓகே. சேலத்தில் தான் பிறந்து வளர்ந்தீங்களா?
3: இல்லை, நான் பிறந்தது வந்து கிருஷ்ணகிரி. எங்கள் பாட்டி வீடு வந்து கிருஷ்ணகிரி.
1: ஓகே.
3: பட் அம்மா டெலிவரிக்கு அப்புறம்
1: சேலத்தில் வந்து செட் ஆகிட்டீங்க.
3: சேலத்தில் தான்.
1: ஓகே. ஒரு சேலத்தில் வளர்ந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கீங்க. பட் தமிழ்நாட்டில் சமையல் உலகத்தில் அடையாளமாக மாறிய உங்கள் பயணத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள்
3: பிரபலமாகணும்னு நினச்சி உடனே பண்ணலம்மா? இப்போ கூட பிரபலமாக இருக்கேன் அப்படிங்கிறத தாட்டெல்லாம் எனக்கு கிடையாது. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். பிரபலம் ஆகணும்னு நினைக்கல, ஆனால் எல்லாமே அமைஞ்சது. அதை தான் நான் சொல்ல வந்தது. புஸ்தகம் எழுதினது கூட நான் வந்து முதலியே புக் எழுதணும்னு நினச்சி எழுதுனேன். டெலிவிஷன் ஷோஸு கூட வந்து நான் பண்ணுவேன், அது இவ்வளோ இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் வந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது நான் நினச்செல்லாம் பார்த்தது கிடையாது. பட் எல்லாத்துக்கு பின்னால் ஒரு ஹார்ட் ஒர்க், அது டெஃபினட்டாக
1: போட்டிருக்கீங்க. ஏன்னா சமையல் புத்தகம்னா ஒவ்வொரு புத்தகமுமே தனித்தனி தனித்தனியாக இருக்கும். ஒரு முறுக்கு வகைனா அந்த மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து சப்ஜீஸ் அந்த மாதிரி. ஏன்னா அதெல்லாம் பிரித்து போட்டு ஒரு புக்கை தயாரிக்கிறதுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி புத்தகம் நீங்கள் வெளியிட்ட போது உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்தது மேம்?
3: நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து புஸ்தகம் எழுதுறப்ப இது விற்பனைக்குன்னு சொல்லிட்டு எழுதலை. அதாவது எங்கள் வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறப்ப சமைச்சது, ப்ளஸ் வந்து இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து 1970s 75ல் அப்போல்லாம் வந்து எல்லோரும் இந்த மாதிரி நோட் புக்கில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில், அம்மா வீட்டில் பண்ணுறது, அம்மா வீட்டில் இருந்து பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டது அந்த மாதிரி. சரி, எனக்கு கல்யாணம் நிச்சயமானதுக்கப்புறம், கல்யாணம் ஆகிறதுக்கு வரைக்கும் ஒரு 6 மந்த்ஸ் கேப் இருந்தது. அப்போ வந்து எல்லோரும் நோட் புக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன். பெரிய மாதிரி என்ன சித்திங்க பாட்டி
1: அவங்கள்ட்ட
3: அம்மா எல்லா நோட் புக்கும் எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுதான் நான் மெயினாக பண்ணது. எல்லாத்தையும் எடுத்து ஹேண்ட் ரிட்டன் தான் எழுதி வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பித்தது. அந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு இங்கே அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் நிறைய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து, எங்கள் தங்கச்சி வந்து இங்கே வந்து சிட்டியில் காலேஜ் படிக்கிறப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க வீக்கெண்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி டயத்தில் கலெக்ட் பண்ண விஷயங்கள் அது மாதிரி. ஏன்னா 77ல் கல்யாணம் ஆகி 88ல் ஐ ரோட் மை ஃபர்ஸ்ட் குக் புக்கு. 10 இயர்ஸில் குழந்தைங்க சின்ன பசங்க தான். அந்த டயத்தில் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து இவர் ஊருக்கு வெளியூருக்கு போனால் ரொம்ப நாள் ஒரு மாதம் கூட வராமல் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப சின்ன சின்ன ஊருங்கள்லாம் போவார். சரி, வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகத்துலேருந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து அதை செய்கிறப்போ இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த மாதிரி அந்த சைட் டிஷ்ஷஸ் புக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொல்லி நினச்சது. ஏன்னா வந்து எழுதி வச்சுருந்ததை வந்து திரும்ப இன்னொரு தடவை சமைக்கணுங்கிறப்ப நோட்டில் எந்த நோட்டில் இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். சரி. அப்புறம் ஒரு நாள் சொன்னால் இவ்வளோ போர் அடிக்குது, ஒரு ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ஹெட்டிங் எழுதி வைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனில் தனித்தனி ஹெட்டிங்கில் நான் செஞ்சு பார்த்ததுலேருந்து தனித்தனி ஹெட்டிங்காக எழுதிட்டு கிச்சனில் வைக்கலாங்கிறதுக்காக தான் நான் எழுத ஆரம்பித்தேன். நான் வந்து அந்த புக்கை

0: கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் வந்து அதை வந்து இன்க்ரீடியன்ஸ் தனியாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்கறது அதெல்லாம் அப்புறம் யோசிச்சு பண்ண விஷயங்கள்.
1: ஓகே, இப்போது இந்த சமையல் புத்தக ஆசிரியராக இருந்திருக்கீங்க, அப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இப்போ வந்து சோஷியல் மீடியாலையும் பிரபலமாக இருக்கீங்க. அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ தொலைக்காட்சின்னு போகும்போது ஒரு ஐட்டமை குக் பண்ண வேண்டியிருக்கும். அந்த குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு வாஷிங் பிளேஸ் இருக்கணும், அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா, இல்லை அவங்களே கொடுத்து பண்ணுவாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு சமமான காரியம் இல்லை. ஏன்னா வீட்டில் ஒரு ப்ராம்ப்டாக நம்மளுக்கு இருக்கிற ஒரு கிச்சனில் பண்ணுறதுக்கே சில ரொம்ப வந்து யோசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு புது இடத்துக்கு ஷிஃப்ட் ஓவர் ஆகும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்?
0: அதாவது சமையல் டெலிவிஷனில் பண்ணுறது நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே முதல்லையே வந்து எழுதணும், செக்லிஸ்ட் மாதிரி எழுதிக்கிட்டு எல்லாமே அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கரண்டி முதல் கொண்டு ஒரு ஸ்பூன் முதற்கொண்டு ஒரு வானிலை முதற்கொண்டு எல்லாம் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். எதுவுமே மறந்தாலும் அங்கே இருக்காது. உப்புலேருந்து சர்க்கரையிலேருந்து எது வேணாலும் சரி லிஸ்ட்டு எழுதணும். அந்த லிஸ்ட் படி தான் வந்து டிக் பண்ணிக்கிட்டு நான் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து கட்டிங் ஷாப்பிங் அப்படிங்கிறப்ப வந்து அங்கே போய் பண்ணிகிட்டு இருந்தால் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 எபிசோடு 5 எபிசோடு எடுக்கிறப்போ அங்கே நேரம் இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், நிறைய பிளான் பண்ணணும். முதல்ல ரெசிபி செலக்ட் பண்ணணும், அது பழசு ரிப்பீட் ஆகாமல் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம கட்டிங் ஷாப்பிங் எல்லாம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சுருவேன். பட்டு மசாலா டப்பாங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னாக்கா எல்லாமே ஒரே இதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் இல்லையா, கடுகு முத்தம்பருப்பது அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போயிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மிளகாத்தூள் தனியாத்தூள் அதெல்லாம் ஒரு பக்கா டப்பா அந்த மாதிரி ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி அந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுருப்பேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பண்ணதுக்கு அப்புறமா கற்றுக்கிட்ட விஷயங்கள். வடிகட்டுற கரண்டியிலேருந்து எல்லாமே நம்ம பிளான் பண்ணி ஆகணும். பக்காவாக பிளான் பண்ணி நிறைய சாமான் தான் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். இப்போயாவது கொஞ்சம் வந்து டிஸ்பிளே டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, அதுக்கு முந்தையெல்லாம் அது கூட கிடையாது. அன்னை தான் எடுத்துகிட்டு போவேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 26 எபிசோட்ஸ் அட்லஸ்ட் ட்ரெஸ் பண்ணிவிடுவேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை போவேன். ஒரு நாளைக்கு 3-4 எபிசோடு, 1 நாள் கேப் விட்டு, 1 நாள் அந்த மாதிரி.
1: டிடியில் நிறைய பண்ணியிருக்கேன்,
0: டிடியில் பண்ணியிருக்கேன், நிறைய இதில் பண்ணியிருக்கேன். பட் எவ்ரி திங் நீட்ஸ் எ லாட் ஆஃப் பிளானிங்மா. நம்ம முதல்லையே வந்து யோசிச்சு ரெடி பண்ணாதான் நம்மளால சரியா செய்ய முடியும்.
1: ஆனா வந்து வீட்டையும் நீங்க கவனிச்சுக்கிட்டீங்க, குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிட்டீங்க, ஹஸ்பண்ட் வேற வெளியூர் போயிடுவாங்கன்னு சொல்லுவீங்க, அப்போ வந்து எப்படி உங்களால இத்தனையுமே மேனேஜ் பண்ண முடிஞ்சது?
0: எனக்கு வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து சீக்கிரமாக ஏஞ்சி பழக்கம். 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுவேன், இப்போ கூட அதே மாதிரி தான் ஏஞ்சிருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும்.
1: ஓகே,
0: சின்ன வயசுலேயே பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம் இருக்கிறப்ப புக்கு இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் தானே எனக்கு வந்து நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் தேவைப்பட்டது. அதுக்கு வந்து என்னென்ன நம்ம, பட் நான் ஜென்ரலாகவே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். எனக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட்னு எனக்கு வந்து நல்லா இஷ்டப்பட்டு பண்ணுவேன். அதனால் வந்து நான் எப்போவுமே சோர்வடைஞ்சதெல்லாம் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் வயசாகிடுச்சு, கொஞ்சம் இப்படி எப்படி இருக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து
1: இந்த வயசுலேயே நீங்கள் சுறுசுறுப்பாக நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அதுவே கிரேட் மேம்.
0: இல்லை அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு தானாக அமைஞ்சதுனால அப்படியே பிளான் பண்ணி பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு. நான் எனக்கு வந்து பிடிச்சமான சப்ஜெக்ட்டுங்கிறனால.
1: நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தான் எடுத்து படிச்சிங்களா?
0: ஹோம் சயின்ஸ் தான் படித்தேன்.
1: ஓகே, எல்லாருக்குமே ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, உங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில் இப்படி தான் சமைக்க போகணும்னு நினச்சிங்களா?
0: இல்லை அப்படியெல்லாம் இல்லை. நான் ஆக்சுவலி சொன்னீங்கன்னா எனக்கு டாக்டர் இப்போ ப்ரொஃபஷன் மேலே ரொம்ப இஷ்டம். எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வெளியூருக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் டாக்டருக்கெல்லாம் வெளியூரில் அனுப்பணும், நீ இங்கேயே படிச்சுக்க போகிறோம் அப்படின்னாங்க. சரி, மேத்ஸ் சயின்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டமான சப்ஜெக்ட், சரி மேத்ஸ் எடுக்கலான்னு தான் போனேன். அங்கே காலேஜில் வந்து போனால் நானே தான் போனேன், யாருமே வந்து அங்கெல்லாம் கூட வரமாட்டாங்க காலேஜுக்கெல்லாம் நீங்கள் சேர்றப்பெல்லாம். அங்கே அவங்க வந்து இல்லை மேடம், இப்போ வந்து ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட் நல்லா இப்போ இது பண்ணியிருக்கோம், நீங்கள் இதை எடுத்துக்கோங்களேன் அப்படின்னாங்க. அதுலேயும் மேத்ஸ் சயின்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வரும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ என்ன போய் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டில் சமைக்க தானே போகிறேன், அதுவே எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஹோம் சயின்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நீ கேட்டிங்கன்னா வந்து ஒரு சமையல்கிறது ஒரு ஆர்ட்டு அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே கலந்தது தான் சமையல்.
1: ஓகே, எப்படி சொல்கிறீங்க?
0: அப்புறம் சமையல் கலை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கைமடம் இருக்குது, ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்குன்னாக்க ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோ கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்ட் இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக பண்ண முடியும். அதே வந்து சயின்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ சயின்ஸ் சமையலில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே அந்த சயின்ஸ் தான்.
2: கல்யாண சமையல் சாதம்

0: சமையல் புத்தகத்தை உருவாக்கும் போது நீங்கள் வந்து செய்யும் அதுக்கு எப்படின்னா ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பீங்க?
1: ரிசர்ச்னா என்ன சொல்கிறதுனாக்கா ஃபஸ்ட்டு என்ன வந்து கலெக்ஷன் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்
0: அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த புக் இருக்கணும், நீங்கள் அப்போ தான் அது சேல் ஆகும். அதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி எடுத்துருக்கணும்ல?
1: இல்லை நான்
0: புக்கும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும்
1: எல்லாரும் கேளுங்க, அதுக்கு நான் தனியாக முயற்சி எடுக்கலை. நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ ஒரு புக்கு வாங்கியிருந்தேன், ஏதோ வெளியூர் போயிருந்தப்போ. அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது, அந்த சைஸு வித்தியாசமாக இருந்தது. அதில் ஒரு பேஜில் வந்து இந்த சைடு இன்க்ரீடியன்ஸு இந்த பக்கம் வந்தது. நம்ம நாட்டில் வந்து அந்த சைஸே இருக்கலை அந்த டயத்தில். நான் வந்து புக்கு போடணும்னு நினச்ச பிறகு அந்த புக்கு எனக்கு அட்ராக்டிவாக இருந்து சொல்லிட்டு அதை காமிச்சு பிரிண்டர் கிட்ட எனக்கு இந்த மாதிரி புக்கு வேணும் கேட்டான். ஐயோ மேடம், இந்த மாதிரி புக்கு போட நம்மளுக்கு வந்து பேப்பர் நிறைய வேஸ்ட் ஆகும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறப்ப. அப்போல்லாம் வந்து ஆஃப்செட் பிரிண்ட் தானே, பெரிய சைஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க, அதில் வேஸ்ட் ஆகும்னாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் எப்படி தெரியுமா பண்ணார், பெரிய ஷீட்டுமா அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஃப்செட் பண்ணுறப்ப ஒரு ஒன்று வந்து இப்படி பிரிண்டாக இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், பிரிண்ட் பண்ணி கொண்டு வருவார். அதை வந்து இப்படி ஃபோல்டிக்
0: மாதிரி இருக்கும்னு சொல்கிறீங்க.
1: அவன் ஃபோல்ட் பண்ணாக்க அவங்க சொன்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணாக்க தான் 1, 2, 3 கரெக்டாக வந்துடும். நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒன்று வந்து ஒரு பேஜுக்கு ஒரு ரெசிபி தான் வரணும், ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கணும், கண்டினியூ ஆகக்கூடாது. நம்மளுக்கு வந்து புக்கு விரிச்சு வச்சாக்க அது திரும்ப மடிஞ்சிடக்கூடாது. நம்ம சமைக்கிறப்ப கையில் ஏதாவது இருக்கும், அது மாதிரி வந்து நாவல்னாக்க மூடிடும், அதுக்குன்னு தனியாக பேப்பர் வச்சிடணும். இதை வந்து பிரித்து வச்சாக்க நிற்கணும். எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தேன். ப்ளஸ் வந்து ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தேவை, ஏன்னா நான் பிகினராக இருந்து கற்றுக்கிட்டதுனால நிறைய விஷயங்கள் வந்து கொடுப்பேன். ஏன்னா நான் படித்த சப்ஜெக்ட் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிறப்ப எக்ஸ்பெரிமெண்டல் குக்கிங்னு சொல்லுவோம். ரைஸை வந்து ஓவர் குக் பண்ணால் எப்படி, இது பண்ணால் எப்படி, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 1 year வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குக்கரியே உண்டு.
0: ஒரு ரைஸுக்கே
1: எல்லாத்துக்குமே உண்டு எக்ஸ்பெரிமெண்டல் குக்கரி. ஒரு 1 year பூரா எக்ஸ்பெரிமெண்டல் குக்கிங்கை பண்ணுவோம். அதனுடைய சயின்ஸை பற்றியும் சொல்லுவாங்க, இதனால வந்து இந்த மாதிரி சத்துக்கலாம் இன்ஜினோ இப்படி இருந்தால் இப்படி ஆகும், இப்படி ரசியாக ரைஸ் எவ்வளோ சோக் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் இந்த நிறைய விஷயங்கள் உண்டு. அதனால வந்து நான் வந்து ஒரு பிகினராக இருக்கிறப்ப எதை எதிர்பார்க்குறோம். இப்போ நான் வந்து கல்யாண மரத்துக்கு முதல்ல வந்து ஒரு சில புக்கை வச்சு நான் சமைச்சு பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி அந்த ஸ்வீட் அதெல்லாம் பார்க்குறப்ப அதில் அந்த பதம் பக்குவம்னு பார்க்குறோம்னாக்கா அது நல்லா இப்படி ஒன்றா சேர்ந்து வரும், நுரைச்சி வரும், அப்போ கொட்டினோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் நான் வந்து பண்ணுறப்போ ஒரு பிகினராக இருந்தால் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் எதிர்பார்த்துட்ருப்போம். கொடுக்குறப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை பிரித்து கொடுத்தேன். ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்வீட் பண்ணுறப்ப இந்த நம்ம சேர்க்குற கீ எல்லாம் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வரும், அதுக்கப்புறமா நுரைச்சி வரும், அதுக்கப்புறமா வானிலையை விட்டு வரும், இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து நான் தனித்தனியாக பிரித்து கொடுத்தேன். ஸோ அந்த ஒரு பிகினர் ஆங்கிளில் நான் திங்க் பண்ணதுனால வந்து அது நிறைய கிளிக் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஈச் அண்ட் எவ்ரி
0: மைசூர் பாகுன்னு சொல்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான, அதான் ஜஸ்ட் லைக் ஒரு
1: டெசர்ட் முதல் கொண்டு. நான் படிக்கிற காலத்தில் வந்து ஏதோ ஒரு புக்கை பார்த்துட்டு அப்போ காலத்தில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் கிடைக்காது, அங்கே ஒரு கடையில் விற்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு புட்டிங் பண்ணேன் ஒரு டெசர்ட். அது என்னாச்சுன்னா அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கிடையாது. நான் என்ன பண்ணேன், ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கோல்டு க்ரீம் எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சு கலர் இருக்கு இல்லையா, அதில்

0: லாஸ்ட்டில் சேகன்னு சொல்லி போட்டிருந்து லாஸ்ட்டில் கிளறி இறக்கினாக்கா கலந்து விட்டாக்க அப்படியே திரிஞ்சிடுச்சு. பிகாஸ் த டெம்பரேச்சர், இது ஹாட்டாக இருக்குது, இது கோல்டாக இருக்குது. அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு ரெண்டு ஒரே டெம்பரேச்சர் இருக்கிறப்ப கலக்கணுங்கிற விஷயம் வந்து எனக்கு அப்போ தெரியாது. அப்புறம் வந்து தட் வாஸ் த ஃபஸ்ட் எரர் ஐ மேடு. அப்போ இருந்து நான் ஓகே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓகே நம்ம புக்கு வாசிக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுனாக்க நம்ம இது மாதிரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய முறுக்கு புக் ஆகட்டும், என்னோடய டெசர்ட் புக் ஆகட்டும், ஸ்வீட்ஸ் புக் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து யார் பிகினராக இருந்தால் கூட அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். ஒரு கொழுக்கட்டையிலேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். இனிஷியலாக ஃபஸ்ட்டில் வந்து என்னென்ன தவறுகள் ஏற்படலாம், அதுக்கு என்ன காரணம், அது மாதிரி விஷயங்களை சேர்த்து கொடுத்துருப்பேன். நீங்கள் என்னோடய புக்கில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸஸ் ஆயில் அப்சார்ப்ஷனாக்கா அதுக்கு என்ன காரணம், அந்த மாதிரி. அதாவது நான் படித்த விஷயங்களோட ப்ராக்டிக்கலாக கண்ணெதிரில் பார்த்து தெரிஞ்சிட்ட விஷயங்களோட நம்மளுக்கு தானாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்.
1: ஒரு புதுசாக ஒரு சமையலை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறீங்க, அது கெட்டே போயிடுச்சு என்ன, அப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மனசு வருத்தம் இருக்குமா, இல்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பீங்களா? அதாவது அப்படியே மாற்றுறது
0: அது ஒரு பயங்கர கலை, நான் நிறைய பண்ணியிருக்கேன்.
1: ஒரு சில பேர் வந்து குப்பைத்தொட்டியில் கொட்டிடுவாங்க.
0: நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், குப்பத்தட்டில் கொட்டாதீங்க, இவ்வளோ பணம் போட்டு நம்ம எல்லாம் வாங்குகிறோம், ஒரு நெய் ஆகட்டும் சர்க்கரையாகட்டும் இதாகட்டும். சரி, பொதுவாக வந்து ஃபெயிலியருங்கிறது வந்து நம்ம ஸ்வீட்ஸ்லேயும் டெசர்ட்ஸில் தான் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி இதில் வந்து உப்பு காரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாக்க ஏதாவது புளியை சேர்க்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், அது வந்து பெரிய ப்ராப்ளம் வராது. ஆனால் டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இதில் வந்து எஸ்பெஷலி ஸ்வீட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நிறைய டெலிவிஷன்லேயே கூட கேள்வி வரும், அது அப்போயே கேட்பாங்க. சொல்லுவேன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைசூர் பாக்கோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒருத்தர் ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம், நான் வந்து வீட்டில் வந்து எல்லோரும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் பயப்படாதமா, கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நல்லா இடிச்சிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு ஒரு லேசாக பால் தெளிச்சின்னா அது கொஞ்சம் இலகும், உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுடு, வந்து பேர் வேறு ஏதாவது கொடுத்துரு, வந்து மைசூர் பாக்கு தான் பண்ண அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லாத அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன், நெவர் சே வந்து இதை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால இப்படி மாத்தினேன்னு சொல்லாதீங்க, அதுக்கு ஒரு புது பேர் கொடுத்துருங்க அப்படிம்பா. நிறைய பேர் தெரியுமா எனக்கு வந்து பாராட்டுவாங்க, அவங்க வந்து மேடம் பிகாஸ் ஆஃப் யூ நான் வந்து இது இப்படி மாத்திட்டேன், வேஸ்ட் ஆகலை, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவில் ரியலி சொல்லுவாங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன், சொதப்பி தான் கத்துட்டேன்.
1: பண்ற ஒரு பெண்மணினா கிரேட், ஹஸ்பண்ட்ஸ்லாம் தலையில் வச்சு தான் கொண்டாடுவாங்க, ஏன்னா பொருளை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க வந்து அதை முடிச்சுட்டாங்க பாருந்தான் நிஜமாக நினைப்பாங்க.
0: இல்லை எனக்கு வந்து எப்போதுமேம்மா எதையுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்காது, இன்றைக்கி கூட சொல்கிறேன்னா இட் நெவர் வேஸ்ட், இந்த ஃபுட்டுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பாலிசியாகவே வச்சுருக்கேன், எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு இவ்வளோண்டு சாதம் வச்சுருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு வந்து அதை வந்து மேஷ் பண்ணிட்டு சப்பாத்தி மேலே போட்டு சப்பாத்தி மேலே பண்ணிடுவேன், தின்னாவரத்துக்கு ரோட்டி பண்ணிடுவேன், அதை வச்சுட்டு நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, எக்ஸ் லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன்ங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு நூற்று கணக்கான டிஷ்ஷஸ் வச்சிருப்பேன் நான்.
1: ஆமாம் ஆமாம், நீங்கள் நிறைய லெஃப்ட் ஓவர் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க,
0: எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க.
1: ஒரு சாதம் வந்து கொஞ்சமாக மீந்ததுனா கூட அதை எப்படி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக மாற்றிடலாம்,
0: நிறைய பண்ணலாம்
1: அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ரியலி அதெல்லாம் கிரேட்டான விஷயம். அப்புறம் வந்து எப்படி இருந்தாலுமே உங்கள் குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெண்மணிக்கோ இல்லைன்னா ஒரு ஆணுக்கு பெண் அப்படிங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு பின்னாடி உங்கள் ஹஸ்பண்ட் தரா?
0: பின்னாடி இல்லை, எனக்கு பக்கத்தில். சரி, அது வந்து எப்போவுமே ஒரு சக்ஸஸ்க்கு பின்னால் இன்னொருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, பின்னாலன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், ஹீ இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டு மீ. இப்போ நான் ஒரு ஜீரோன்னா பக்கத்தில் இருக்கிற ஒன்று மாதிரி, நான் வந்து 10 ஜீரோ இருந்தால் கூட அதுக்கு வேல்யூ கிடையாது, ஒரே ஒரு ஒன்று போட்டாக்க அதில் ஏதாவது வேல்யூ வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்டு. அவர் இல்லைன்னு நான் வந்து இந்த தூரம் பிஸ்னஸ் பண்ணியிருக்க முடியாதுவா. சரி, கிரியேஷனுங்கிறது ஒன்று, இது நிறைய பேர் லேடிஸ் பண்ணுற விஷயம் தான், வீட்டில் எல்லாருமே சமைக்கிறாங்க, நல்லா சமைக்கிறவங்க உண்டு, எல்லாமே உண்டு. பட் அதனை வந்து வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நாங்கள் பிஸ்னஸாக நினைக்கல, ஆனால் நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்போ மகிழா சபையில் ஒரு 1000 காப்பீஸ் வந்து வித்தின் 3 மந்த்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே விற்று போயிடுச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால வந்து ஷாப்பில் கொடுத்தாங்க
1: போல.
0: ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணதுனால தான் நான் நிறைய ஒவ்வொரு வருஷமும் எழுத ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன்.

0: நீங்க எழுதினீங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நிறைய நீங்க பொடிஸ் வகை இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆண்டர்பிரெனரா நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க. அது எப்படி, அந்த ஐடியா வந்து ஹஸ்பண்ட் சொன்னாரா இல்ல நீங்களே பண்ணலாம்னு யோசிச்சீங்களா?
1: இல்ல நான் பண்ணலாம்னு யோசிக்கல, ஹஸ்பண்ட் தான்.
0: ஹஸ்பண்ட் தான்.
1: 1988 ஐ ரோட் மை ஃபர்ஸ்ட் குக் புக் மா.
0: ஓகே.
1: 1998 வி ஸ்டார்டட் அவர் மசாலா கம்பெனி
0: இமிடியேட்டா.
1: 10 வருஷம் கேப்ல புக் எழுதி, அதுக்குள்ள ஒரு 10 புக் எழுதிச்சேன். வருஷத்துக்கு ஒரு புக்கு. அது மாதிரி 10 புக் எழுதிட்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து எனக்கு ஒரு சூப் மிக்ஸ் பண்ணணும், நீங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா?

0: கம்பெனி
1: இமிடியேட்டா
0: பத்து வருஷம் கேப்ல புக் எழுதி, அதுக்குள்ள ஒரு பத்து புக் எழுதி வருஷத்துக்கு ஒரு புக்கு, அது மாதிரி பத்து புக் எழுதிட்டு ஃப்ரெண்ட் பீப்புள் வந்து எனக்கு ஒரு சூப் மிக்ஸ் பண்ணணும், நீங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காம்பினேஷன் கேப். இப்போ முறுக்குனாக்க முறுக்குக்கு காம்பினேஷன் வந்து பெரிய லெவலில் பண்ணால் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்பாங்க. இவர் வந்து யார் யாரோ வந்து உடனே கன்சல்டேஷன் கேட்குறாங்களே, சரி நம்மளே ஒரு மசாலா போட்டுருக்க அப்படி ஆரம்பிக்கலாமே அப்படிம்பாங்க. நான் சொன்னேன் ஆரம்பிங்க, என்னால் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்கனாக்க நான் அது பண்ணுறேன். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் உங்களோட டியூட்டி, சேல்ஸ் உங்களோட டியூட்டி, ஒன்லி கிரியேஷன் அது நல்லபடி கேரி ஓவர் ஆகுதா, அது மட்டும்தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால வி ஹேட் அ வெரி சேஃப் லைன். வாரத்துக்கு நாலு நாள் போவேன் கம்பெனிக்கு, எது எப்படி ரோஸ்ட் பண்ணணும், எப்படி பல்வரைஸ் பண்ணணும், அது அப்புறமா அந்த மிக்சிங் பண்ணுறது, அப்புறம் அதில் வர பிரச்சனைகள். இப்போ ஒரு 100 கிலோ ஒரு பேட்ச் ஒரு நாளைக்கு போடுறோம் அப்படின்னாக்கா, அந்த 100 கிலோஸ்க்கு இந்த தடவை நம்ம ஒரு மிளகா வாங்கியிருப்போம், அந்த மிளகாவில் நல்ல கலர் கிடைக்கும், இது அடுத்த தடவை வரப்ப அந்த மிளகாயில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணாக்கா அதே ஃபார்முலா அப்படியே ஃபிக்ஸ்டாக போனாக்க வந்து அதே மாதிரி இருக்காது. சம்டைம் காரம் குறைவாக இருக்கும், சம்டைம்ஸ் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உப்பு கூடமா, உப்பில் கூட டிஃப்ரென்ஸ் வரும். புளி பவுடரில் டிஃப்ரென்ஸ் வரும். அது மாதிரி வந்து ஈச் அண்ட் எவ்ரி பேட்ச் டு பி மேனேஜ் பை அவர் செல்ஸ். நான் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஓகே இதில் வந்து இது மாற்றணும், இது சேர்க்கணும், இது சேர்க்கணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் திரும்ப டேஸ்ட் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் அதை பேக் பண்ணி போகும்.
1: ஓகே, இப்போ சப்போஸ் காரமே கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கொஞ்சம் மிளகா சேர்க்கறீங்களா? அப்ப அந்த ப்ரோபோஸ் அந்த பொடிகளோடயே எல்லாம் சேரும் அந்த மிளகா,
0: திரும்ப நல்லா மிக்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இன்னொரு வாட்டி குக் பண்ணி பார்த்துட்டு. நான் வந்து எங்களுடைய கம்பெனிலேயே வந்து ஒரு ஸ்டவ் வச்சிருப்பேன், பாத்திரங்கள் வச்சிருப்பேன், அங்கேயே கொஞ்சம் சமைச்சு பார்த்துட்டு ஓகேமா இது சரியா இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா இதை ஆட் பண்ணுங்க அதை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அடை மிக்ஸ்னாக்கா அடையை வந்து கலந்து அதை ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை பேக்கிங்.
1: இப்போ நீங்க சொல்றீங்களா மேம் அடை மிக்ஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா, அது எப்படி வந்து நீங்க ரெடி பண்ணுவீங்க? அதாவது அது சீக்கிரட் வச்சிருக்கீங்களா இல்ல சொல்லலாம்னா சொல்லலாம், ஏன்னா எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எல்லாமே விக்கிறாங்க அடை மிக்ஸ், உப்மா ரவா உப்மா அண்ட் அரிசி உப்மா மிக்ஸ் அப்படின்லாம் விற்கிறாங்க, அதுவெல்லாம் கூட ஓகே. அது வந்து ஒரு அரிசி கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் மிளகு ஜீரம் சேர்த்தா அது சரியா போயிடும். மற்றபடி இந்த அடை மிக்ஸுங்கிறது வந்து நம்ம அந்த பருப்பு வகையெல்லாம் எடுக்கணும், அதை வந்து நீங்க எப்படி பண்றீங்க?
0: இல்லை நான் வந்து அது வந்து கொஞ்சம் நியூட்ரிஷன் ஆங்கிளில் யோசித்தேம்மா. எங்களோட அடை மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியும் இருக்கும், ப்ளஸ் எல்லா விதமான பருப்பு வகைகளும் இருக்கும், சோயா சேர்த்தேன், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய காம்பினேஷன் போட்டேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப பார்த்தா சிரிப்பாக இருக்கும், எப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து நம்ம வீட்டுக்கு என்ன போடுவோமே தனித்தனியாக பிரித்து வச்சுப்பேன். இவ்வளோ அழகு போடுவோமே, இவ்வளோ அழகு போட்டால் இப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனித்தனியாக வெயிட் போடுவேன் சின்ன வெயிங் மிஷினில். அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். இப்போ வந்து இது வந்து 100 கிராம் போடுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து இப்போ நம்ம வந்து 10 டைம்ஸ்னா எவ்வளோ, அந்த 50 டைம்ஸ்னா
1: எவ்வளோ,
0: அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பேன். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஃபார்முலாவாக போக முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகா அதில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம வீட்டில் வந்து 5 மிளகாய் வச்சு சேர்த்து வந்து அதை வச்சு பண்ண முடியாது, அந்த வெயிட் வைஸ் வரும். அதை அந்த ஒவ்வொன்றும் வெயிட் வைஸ் வைத்துட்டு அது காம்பினேஷன் போட்டுட்டு அந்த காம்பினேஷனை திரும்ப ஒரு ரவுண்ட் அபவுட் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம 31 கிலோ ப்ளஸ் சம்ம 125 கிராம் அப்படி வந்ததுனாக்கா திரும்ப அதை ரவுண்டாக பண்ணுறது, 40 கிலோனாக்கா அது என்ன பண்ணுறது, எது எது அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அப்படி
1: நிறைய செலவழிக்கணும் போல இருக்கேன்.
0: அது ஒரு கால்குலேஷன், பட் அந்த மாதிரி தான் நான் எல்லாமே பண்ணேன். ஒரு சாம்பார் பொடியிலேருந்து ரசப்பொடியிலேருந்து எவ்ரி திங் ஐ மேடு. புளினாக்கா வந்து நம்ம புளி வந்து நம்ம பவுடராக இருக்கிறப்ப ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஊரை கலக்கும் போது அது ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நம்ம வந்து கண் அளவு பார்த்து சொல்லுவோம், ஒரு லெமன் சைஸ்ன்னு சொல்லுவோம், இந்த சொல்லுவோம். ஆனால் புளி பவுடர் வரப்ப ஈஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புளியோதரை மிக்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப ஒரு தடவை ரொம்ப புளிப்பா இருக்கும், ஒரு தடவை புளிப்பு கம்மியா இருக்கும், ஒரு தடவை ஸ்வீட்டிஷா இருக்கும்.
1: அதெல்லாம் பொறுத்தும் இருக்கு,
0: புளிய பொறுத்தும் இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட்ஸ் அ சேலஞ்ச் ஒன்லின்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து காம்பினேஷன் பண்றது மட்டும் போறாது, அது ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எனக்கு வந்தது, நான் ஆக்சுவலி நாங்கள் வந்து 25 ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணியிருந்தோம், பட் அதுக்கு மேலேயும் நான் நிறைய புக்ல டெவலப் பண்ணி எழுதி வச்சிருந்தேன்.
1: அதே டேஸ்ட் கிடைக்கலன்னா ப்ராடக்ட் வாங்குறது நின்று போயிடும் இல்லைங்களா சேல்ஸ்ல. ஏன்னா இப்போ நான் அடமிக்ஸ் எதுக்காக கேட்டேன்னா அதெல்லாம் வந்து பொடியாக பண்ணணும் இல்லையா, அந்த பருப்பு வகைகள்லாம் பொடியாக பண்ணி இப்போ வந்து நம்ம அரைச்சி ஊற வச்சு அரைக்கிறோம், அதனோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். பட் இதனோட டேஸ்ட் வேற மாதிரி தானே இருக்கும்.
0: டெஃபினட்டாக இது நாங்கள் வந்து கெடாமல் இருக்கணும்னு வேற பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட் வெயில காய வைக்கணும், இப்போ லேசாக ரோஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் பல்வரைசிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப நைஸ் பவுடர் அரைச்சா நல்லா இருக்காது. ஸோ அதில் வந்து அந்த மெஷிலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நைஸ் பவுடராக பண்ண சொல்லுவேன், மிளகா அதெல்லாம் பிரிச்சுட்டு அது நைஸ் பவுடராக
1: மிஷின்ஸ் தானே பண்ணுவோம்,
0: மிஷின் தான். இப்போ ரோஸ்டிங் பண்ணுறப்பே தனித்தனியாக ரோஸ்டிங் பண்ணுறோம், பண்ணுறோம் இல்லையா. அப்புறம் பல்வரைசிங் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து பல்வரைஸ் பண்ணுறப்ப இந்த கோர்ஸ் மிஷினை மிஷ் போடுங்கம்மான்னு சொல்லுவேன். அப்புறமா அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சிங் பண்ணுவாங்க. மிக்சிங் மிஷின் இருந்தது, பட் சம்டைம்ஸ் வந்து இந்த பெரிய ஷீட் போட்டுட்டு எல்லோரும் சுற்றி உக்காந்துக்கிட்டு தே வில் பி மிக்சிங்கு. அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் தாளிச்சு கொட்டத்துக்கு தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு

0: உடனே போடாம
1: இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ற லேடிஸ் தான் கஷ்டமானதுதான் இல்லைங்களா?
0: யா, அது டேஸ்ட் வைஸ் நம்ம கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு காம்பினேஷன் போடுவேன், மூணு காம்பினேஷன் வச்சிருப்பேன், குண்டு மிளகா, நீல மிளகா, வேடிக்கைக்காய், அந்த ரிங்கில் இருக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சிருப்பேன். அந்த காஷ்மீரி சில்லின்னு இப்ப சொல்றாங்க, பட் ஆக்சுவல் காஷ்மீரி சில்லி இஸ் டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன், பட் இதே காஷ்மீரி சில்லின்னு மாத்திட்டாங்க. ஒரு காம்பினேஷன் வச்சிருப்பேன், காரமும் இருக்கணும் கலரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரல் தான், வி டோன்ட் ஆட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், வி டோன்ட் ஆட் எனி அதர் இதெல்லாம் கெடாம இருக்கிறதுக்கெல்லாம் வந்து எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன்.
1: இப்போ எல்லாருமே குக் பண்றது ஒவ்வொரு டைம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க, சில பேர் ஸ்லோவா பண்ணுவாங்க, சில பேர் ஃபாஸ்டா பண்ணுவாங்க, ஆனா அதே டேஸ்ட கொண்டு வரணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து ஒரு சாம்பார், ரசம், காய், கூட்டு, இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு நாலு பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க அதையும் சொல்லுங்க.
0: மேக்ஸிமம் ஒரு 1.5 hours.
1: அவ்வளவுதான், இத்தனை ஐட்டம்ஸ் பண்றதுக்கு
0: போகிறோம். ஏன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் குக்கிங் தானே, ஒரு பக்கம் மைக்ரோவேவ் ஒன்று, ஒரு பக்கம் ரைஸ் குக்கரே, ஒரு பக்கம் நம்ம ப்ரெஷர் குக்கரே, அது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வைக்கிறப்ப இட் இஸ் ஈஸி. காலையில் நேரத்தில் சின்ன வயசில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப நம்ம எல்லாம் பண்ணி கொடுக்கணும்ல. காலையில் 6:30 என்னோட சன்னுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டு கொடுத்தானோ. காலேஜுக்கு போகிறப்பெல்லாம் வந்து 7:00 வந்து வண்டி வந்துடும். ஸ்கூலுக்கு போகிறப்பையும் வந்து 7:30 ரிக்ஷா வந்துடும். கையிலேயே தான் நம்ம கட்டி கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிளானிங் எல்லாம் பண்ணிக்குவேன். காலையில் 4:00 5:00 வாக்கிங்கும்
1: போவேன். யோகாவும் பண்ணிங்களா?
0: யோகா பண்ணியிருக்கேன். யோகாலாம்
1: பெரிய லிஸ்டாக இருக்கு.
0: இல்லை,
1: அதிகமாக விரும்புகிற உணவு
0: வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் அப்படிங்கிறப்ப, இன்னைக்கு வரைக்கும் வந்து என் ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்ப ரசிக்கிறது இட்லி கணவர் சாம்பார். அந்த சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுற சாம்பார் இல்லையா, அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம பண்ணுறது அந்த சாம்பார் பொடியும் வந்து நம்ம வீட்டு காம்பினேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்ல வாசனையோடு ரொம்ப இருக்கும். பட் வந்து பொதுவாக வந்து ஸ்வீட்ஸ் பண்ணுறது ஒரு ஆர்ட்டுங்கிறப்ப எனக்கு அதை வந்து புக் எழுதுறப்ப நம்ம ரசிச்சுட்டு பண்ணேன், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் படிக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அப்போ வந்து காலகட்டத்தில் நிறைய விதவிதமான ஜூஸ், மில்க் ஷேக்ஸ், மிக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பேன். அவங்க எல்லாம் வரப்ப எல்லாருக்கும் பண்ணி கொடுப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பசங்க ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க, ஆண்டி நீங்க நாங்க போறப்ப கிரீன் கலர் ஒரு ஜூஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: வீட்டுக்கு வரவங்க எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, மகிழ்ச்சியோட தான் வருவாங்க, எது போனாலும் கிடைக்கும்.
0: இல்ல, அந்த பசங்க எல்லாம் வந்து ஆக்சுவலி தே என்ஜாய்ட் லாட். காலேஜ் படிக்கிறப்ப ஐ லைக் டு டூ இனோவேஷன், அதனால வந்து ஒரு நாள் பண்ணதே இன்னொரு நாள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
1: எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான் அதுல.
2: இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
6: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
5: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
6: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
7: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியில் இருந்து.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அங்குள்ள அமைதி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் நேற்று பங்கேற்ற பிரதமர் இந்நிகழ்வு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் பெற்றுள்ளார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீல கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெறுகின்றனர். முதல்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2வது கட்டமாக இன்று மாலை விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர், மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பிற்பகலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை வனத்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2ஆம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில் அடங்கும். நாட்டில் குழந்தைகளின் முதல் 3 ஆண்டு கால மூளை வளர்ச்சி, ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டங்களையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். ஏற்கனவே 5 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்ட கல்லூரிகளில் 3 LLB பட்டப்படிப்பிற்கும் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். 300 மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மாணாக்கரிடையே பேசிய அவர் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை கிராம பகுதிகளில் நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தைகளில் ஏற்கனவே ஒரு ஆண் சிறுத்தை கூண்டில் சிக்கிய நிலையில் மற்றொரு சிறுத்தை நேற்று நள்ளிரவு பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்து 2 கன்றுக்குட்டியை அடித்து கொன்று தூக்கிச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முன்பு மீதமுள்ள சிறுத்தையும் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும் துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டார் வீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆணி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று இரவு 9 தெப்ப திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை வெண்ணைத்தாளி திருவிழா நடைபெற்றது. இதில் தவழும் கண்ணனாக ராஜகோபால சுவாமி கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி வீதி உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணெய் வழங்கி வழிபட்டனர். மன்னார்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார்.
0: மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3,000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஹூஸ்டனில் 12:30 நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார்.

0: செய்தார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. FIFA உலக கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
2: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
1: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
2: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
1: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
3: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

ஜனங்களின் சங்க முழுமைக்கும் பொது உடைமை. 80 கோடி ஜனங்களின் சங்க

மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம்

பாரதியார் பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

இனிய மதிய வணக்கம் நேயர்களே. பாடல்கள் கேட்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் மனசுக்கு பிடித்த பாடல்கள் ஒலிக்கும்போது அந்த மகிழ்ச்சியே தனிதாங்க. அப்படிப்பட்ட சில இனிய பாடல்களுடன் மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ். மதுரத்தண்டல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 2:21. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் சத்யபிரகாஷ் மற்றும் சாஷா திருப்பதி குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாதிரி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

நேரம் 2:29. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. மதுரத்தென்றலில் அடுத்த பாடலாக வலம் வருகிறது. பீமா திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் மற்றும் ஹரிணி குரல்களில், தாமரை வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் பாடல் இதோ.

இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து, ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில், பென்னிதயாள் மற்றும் கல்யாணி மேனன் குரல்களில். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் ஹரிஷ் பண்டாரி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து டுண்டினி சிடியா என்ற பாடத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். முதலில் சென்ற வார பாடத்தின் கதை சுருக்கத்தை பார்க்கலாம். பசுமை நிறைந்த காட்டில் ஒரு டுண்டுனி பறவை தனது கூட்டை கட்டி கொண்டு வசிக்கத் தொடங்கியது. அந்த காட்டில் மைனா வெகு நாட்களாக வசித்து வந்தது. அந்த மைனா விரைவில் யாருடனும் நண்பனாகிவிடும் குணம் கொண்டது. உடனேயே அந்த மைனா தனது இறக்கையை விரித்து கொண்டு எலுமிச்சை மரத்தில் உட்கார்ந்து கொண்டு இனிமையான குரலில் பேசத் தொடங்கியது. இந்த வீட்டில் வசிப்பது

0: யார்? எதற்கு டுன்டுனி பறவை? நான் சோனார் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனது நண்பனாக நீ இருப்பாயா என்று மைனாவை கேட்டது. இதை கேட்டவுடன் மைனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. புது நண்பனுடன் நாள் முழுவதும் ஆகாயத்தில் சுற்றி கொண்டிருந்தது. சீதாப்பழத்தின் மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு சீதாப்பழத்தை சாப்பிட்டனர். வீசும் காற்றில் இருவரும் தனது சிறகுகளை விரித்து கொண்டு சிறிது நேரம் உட்கார்ந்திருப்பார்கள். இரவு சூழ ஆரம்பித்தவுடன் இருவரும் வீட்டிற்கு திரும்பி விடுவார்கள். இருவருக்கும் இடையேயான நட்பு ஆழமாக வளரத் தொடங்கியது. ஒருவரில் எவராவது நோய்வாய்ப்பட்டால் உதவி கொண்டு வந்திருந்தனர். இரு வருடங்கள் கழித்து டுன்டுனி பறவைக்கு ஒரு அழகான குஞ்சு பிறந்தது. அது வெகு தொலைவு சென்று அதற்கு உணவு கொண்டு வந்து கொண்டிருந்தது. தினமும் காலை அதை தனியாக விட்டுவிட்டு உணவு கொண்டு வர சென்றுவிடும். மண்பானை செய்பவர்களின் குடியிருப்பிற்கு போய் அவர்கள் காய வைக்கும் தானியத்திலிருந்து சிறிதளவை எடுத்துக்கொண்டு தன் குஞ்சிற்கு ஆசையுடன் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் தனது குஞ்சிற்கு உணவு கொண்டு வர சென்ற டுன்டுனி வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. அதன் குஞ்சு பயத்தால் விம்மி விம்மி அழத் தொடங்கியது. அதே நேரத்தில் மைனா அந்த வழியாக தனது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தது. அழுகை சப்தம் கேட்டு அது கொஞ்சம் நின்றது. டுன்டுனியின் குஞ்சிற்கு ஏதோ ஆபத்து என்றும் புரிந்து கொண்டது. பின்னர் நடந்ததை எல்லாவற்றையும் அந்த குஞ்சு மைனாவிடம் சொன்னது. மைனாவிற்கு இப்போது எல்லாமே புரிந்தது. ஹர்ஷ், படி.
1: एक दिन सुबह उठकर टुनटुनी अपने बच्चे के लिए खाना लेने जो निकली तो लौट कर नहीं आई.
0: ஒரு நாள் காலையில் எழுந்து தனது குஞ்சிற்காக உணவு கொண்டு வர சென்ற டுன்டுனி திரும்ப வரவில்லை.
1: इधर आसमान पर काले काले बादल गिरने लगे.
0: இங்கே ஆகாயத்தில் கரு மேகங்கள் சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தன. காலே காலே பாதல் கருநிற மேகங்கள்.
1: அப் ஷாயத் ஆந்தி ஓர் தூஃபான் ஆயே.
0: இப்போது புயலும் கடும் காற்றும் வந்தன. ஆந்தி, கடும் காற்று, தூஃபான், புயல்.
1: தேக்தே தேக்தே சரர் சரர் ஹவா சல்னே லகி.
0: பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேகமாக காற்று வீச தொடங்கியது.
1: டுன்டுனி அபி தக் லோட்கர் நஹி ஆயே தி.
0: டுன்டுனி இதுவரை திரும்பவில்லை.
1: டர் கே மாரே உஸ்கா பச்சா சீக் சீக் கர் ரோனே லகா.
0: பயத்தால் அதன் குஞ்சு சப்தமிட்டு அழத் தொடங்கியது.
1: உசே சமே மைனா உஸ் ரஸ்தே சே அப்னே கர் லோட் ரஹி தி.
0: அதே நேரத்தில் மைனா அந்த வழியில் திரும்பிக் கொண்டிருந்தது.
1: ரோனே கி ஆவாஸ் சுன்கர் வஹ ருக் கயி.
0: அழும் சப்தம் கேட்டு அது நின்றது. ஆவாஸ் சப்தம்.
1: ஹோ சக்தா ஹே கோய் விபத்தி ஆயி ஹோ ஜல்தி சே உஸ் ஓர் உட்கர் ஆயி.
0: ஏதோ ஆபத்து வந்து விட்டிருக்கும் என்று சீக்கிரமாக அந்த பக்கம் பறந்து வந்தது. விபத்தி, ஆபத்து.
1: தர்வாசே கே சாம்னே ருக் கர் போலி.
0: கதவின் எதிரில் நின்று பேசியது.
1: க்யோரே பச்சே ஆஜ் க்யா ஹுவா.
0: என்ன குழந்தையே, இன்று என்ன நடந்தது?
1: மானே தும்கோ பீட்டா ஹே க்யா.
0: அம்மா உன்னை அடித்தாரா? பீட்னா அடித்தல்.
1: மே உஸ்கோ தம்காவுங்கி.
0: நான் அவரை அதட்டுவேன். தம்கானா அதட்டுதல்.
1: அப் ரோனா சுப் போஜா.
0: இப்போது அழாதே, அழுவதை நிறுத்து.
1: மேனா கே பாத் சுன்கர் டுன்டுனி கே பச்சே மே ஜான் மே ஜான் ஆயி.
0: மைனாவின் வார்த்தைகளை கேட்டு டுன்டுனியின் குழந்தைக்கு உயிர் வந்தது.
1: ஜல்தி சே தோட்கர் உஸ்கே பாஸ் ஆயா.
0: சீக்கிரமாக ஓடி அவரிடம் வந்தது.
1: ஆங்கே போச்சதே ஹுவே கஹா.
0: கண்களை துடைத்துக் கொண்டு அது சொன்னது.
1: தூர் காவ் மே கயி சுபே மஹா சோட் அகேலே கயி முஜே மா.
0: காலையில் வெகு தொலைவில் இருக்கும் கிராமத்திற்கு அம்மா சென்றார். என்னை தனிமையில் விட்டு விட்டு சென்றார் அம்மா.
1: மா ஜோ கயி லோட்டினா அப் தக் ரோனா கேசே ஹசி லே கை மா.
0: சென்ற அம்மா இப்போது வரை திரும்பவில்லை. அழாமல் எப்படி இருப்பேன்? எனது சிரிப்பையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அம்மா.
1: ஏ சுன்கர் தோ மைனா பி பாத் சிந்தித் ஹுய்.
0: இதை கேட்டவுடன் மைனா மிகவும் கவலையடைந்தது. சிந்தித் ஹோனா வருத்தப்படுதல், கவலையடைதல்.
1: கியா ஹுவா ஹோகா வ சமஜ் கை.
0: என்ன நடந்திருக்கும் என்று அது புரிந்து கொண்டு விட்டது.
1: கிசான் கே கர் தான் சுக்தே சமே பக்கடி கை ஹோகி.
0: விவசாயம் செய்பவரின் வீட்டு தானியத்தை எடுக்கும் போது பிடிபட்டு போயிருக்கும். பக்கட்னா பிடித்தல், சோட்னா இதன் எதிர்ப்பதமாகும்.
1: இதர் ஆகாஷ் ஓர் காலா ஹோ கயா.
0: இங்கே ஆகாயம் மேலும் கருமையாகிவிட்டிருந்தது.
1: ஹவா ஓர் தேஜ் ஹோ கயி.
0: காற்று மேலும் வேகமாக வீச தொடங்கியது.
1: அப் கியா கரே மைனா குச் தோ கர்னா ஹி ஹோகா பச்சே சே பியார் சே போலி.
0: இப்போது மைனா என்ன செய்யும்? ஏதாவது செய்யத்தான் வேண்டும். குழந்தையிடம் அன்பாக பேசியது.
1: டர் கியா துமே ரஹோ யஹி பேட்டே ஜாவுங்கி மே உட்கர்.
0: உனக்கு பயம் ஏன்? இங்கேயே இரு, நான் பறந்து செல்வேன்.
1: ஜஹா கஹி ஹோ மா தேரி லாவுங்கி உசே பக்கட்கர்.
0: உனது அம்மா எங்காவது இருந்தால் அவரை பிடித்து கொண்டு வருவேன்.
1: ஏ கேக்கர் மேனா உட்சலி ஒரு ஜல்தி ஹி குமாரோ கி பஸ்தி மே பௌஞ்ச் கஹி.
0: இதை சொல்லிவிட்டு மைனா பறந்து சென்றது. மேலும் விரைவாக மண்பானை செய்பவர்களின் இடிப்பிடத்தை அடை

0: பகுஞ்சுனா அடைதல்.
1: ஜோ ஆஷங்கா தி வஹி ஹுவா,
0: எதை சந்தேகித்ததோ அதே நடந்தது. ஆஷங்கா சந்தேகம்.
1: கிசான் கே யஹா ஏக் பிஞ்சரே மே டுன்டுனி கோ தேகா,
0: விவசாயம் செய்பவரின் இடத்தில் ஒரு கூண்டில் டுன்டினியை பார்த்தது. பிஞ்சரா கூண்டு.
1: மைனா பஹுத் துக்கி ஹுயி,
0: மைனா மிகவும் வருத்தமடைந்தது.
1: பச்சே கே பாரே மே சோச்கர் மன் பர் ஆயா,
0: குஞ்சை பற்றி நினைத்து அது சோகத்தில் ஆழ்ந்தது.
1: டுன்டுனி கோ கேசே பச்சாயா ஜாய், மைனா சோச்னே லகி,
0: டுன்டினியை எப்படி காப்பாற்றுவது என்று மைனா யோசிக்க தொடங்கியது.
1: அந்த மே டுன்டுனி கோ ஜஹா ரக்கா கயா தா தீக் வஹி சப்பர் பர் ஜாக்கர் பேட் கயி,
0: கடைசியில் டுன்டுனி எங்கு வைக்கப்பட்டிருந்ததோ சரியாக அங்கேயே அது கூரையின் மேல் உட்கார்ந்தது. சப்பர் கூரை.
1: இஸ்கே பாத் கூப் தீரே சே போல்னா ஷுரு கியா,
0: இதற்கு பிறகு மெதுவாக பேசத் தொடங்கியது.
1: டுன்டுனி ஓ டுன்டுனி சிந்தித் ஹே தூ க்யூ,
0: டுன்டுனி ஓ டுன்டுனி நீ ஏன் கவலைப்படுகிறாய்?
1: பச்சா தீரா டீக் ஹே தேக் ஐ மே,
0: உன்னுடைய குஞ்சு நன்றாக உள்ளது, பார்த்துவிட்டு தான் வந்தேன்.
1: டுன்டுனி மைனா கி ஆவாஸ் பெச்சான் லி,
0: டுன்டுனி மைனாவின் குரலை அடையாளம் கண்டு கொண்டது. பகச்சான் லேனா அடையாளம் கண்டு கொள்ளுதல்.
1: அப்னே அவே கு ரோக் நஹி பாய் ஆர் போல் உட்டி,
0: தனது உணர்ச்சியை தடுத்து கொள்ள முடியாமல் பேசியது.
1: கிச்சர் மிச்சர் கிச் போலோ நா தீதி மைனா,
0: கிச்சர் மிச்சர் கிச் சொல் மைனா அக்காவே,
1: பச்சா மீரா கேசா ஹே, பச்சா மீரா கேசா ஹே,
0: எனது குஞ்சு எப்படி உள்ளது, எனது குஞ்சு எப்படி உள்ளது.
1: மைனா நே திலாசா தியா,
0: மைனா ஆறுதல் அளித்தது.
1: கே தோ ரஹி ஹூ அச்சா ஹே,
0: நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன்.
1: இத்தனி சிந்தா கி கியா பாத் ஹே,
0: இவ்வளவு கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது.
1: இஸ்கே பாத் உன்னோ கிச்மிச் கி அப்னி பாஷா மே பஹுத் தேர் தக் பாத்தே கி,
0: இதன் பிறகு இருவரும் தனது கிச்மிச் பாஷையில் நிறைய நேரம் பேசிக் கொண்டிருந்தனர்.
1: ஏ தே ஹுவா கி கல் சுபே ஜப் கிசான் அப்னே கேத் மே ஜாயேகா தப் மைனா ஃபிர் ஆயேகி,
0: அடுத்த நாள் காலை எப்போது விவசாயம் செய்பவர் தனது நிலத்திற்கு போவாரோ அப்போது மைனா திரும்பவும் வரும் என நிச்சயிக்கப்பட்டது. தயகோனா நிச்சயித்தல், நிச்சயக்கர்ணா என்ற சொல்லும் இதற்கு உண்டு.
1: இஸ் பீச் வே சாம்னே கி பீட் மே சுப்பி ரஹேகி,
0: இதற்கு இடையில் அது எதிரில் இருக்கும் மரத்தில் மறைந்து இருக்கும்.
1: சாரி ராஜ் டுன்டுனி சோ நஹி பாய்,
0: இரவு முழுவதும் டுன்டுனியால் தூங்க முடியவில்லை.
1: கப் சவேரா ஹோகா யஹி சோச்னே லகி,
0: எப்போது பகல் வரும் என்ற யோசனை செய்து கொண்டிருந்தது.
1: சுபே ஹோ கை ஆஸ்மான் மே பாதல் பி சண்ட் கே,
0: பகல் வந்துவிட்டிருந்தது, ஆகாயத்தில் மேகங்கள் களைந்து விட்டிருந்தன. சண்ட் ஜானா களைதல்.
1: டுன்டுனி சோச்னே லகி கி கப் லாட் கர் ஜாயேகி அப்னே பச்சே கே பாஸ்,
0: எப்போது தனது குஞ்சிடம் செல்வோம் என டுன்டுனி சிந்திக்க தொடங்கியது.
1: உஸ்னே தேகா கிசான் நே அப்னா தர்வாஜா கோலா ஆர் ஆ கடா ஹுவா சபுத்ரே பர்,
0: அது பார்த்தது விவசாயம் செய்பவர் தனது கதவை திறந்தார், மேலும் திண்ணை மேல் நின்றார். சபூத்தரா திண்ணை.
1: அப்னே லடுக்கே கோ புலாக்கர் கஹா சிடியா கோ தேக்னா மே கேத் மே கூம் கர் ஆ ரஹா ஹூ,
0: தனது மகனை அழைத்து பறவையை பார்த்துக்கொள், நான் வயலில் சுற்றிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார்.
1: ஏ கேக்கர் வ கேத் கி ஓர் சல் படா,
0: இதை சொல்லிவிட்டு அவர் வயலை நோக்கி சென்றார். கி ஓர் நோக்கி, கி தரப் என்ற சொல்லும் இதற்கு உண்டு.
1: மைனா பேட் பர் பேட்டி சப் தேக் ரஹி தி,
0: மைனா மரத்தின் மேல் உட்கார்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது.
1: காம் உத்னா சீதா நஹி தா ஜித்னா உஸ்னே சோச்சா தா,
0: வேலை அது நினைத்தபடி அவ்வளவு எளிதானதாக இல்லை.
1: அச்சானக் உஸ்கே திமாக் மே ஏக் தர்கீப் கவுந்தி,
0: திடீரென்று அதன் மூளையில் ஒரு யோசனை தோன்றியது. தர்கீப் யோசனை, திமாக் மூளை.
1: ஹா லால் லால் ஃபலோ சி கிசான் கே லட்கே கோ லுபானா ஹோகா,
0: சிவப்பு நிற பழங்களால் விவசாயம் செய்பவரின் பையனை கவர்ந்து விடலாம் என்று எண்ணியது.
1: ஏ சோச்கர் உஸ்னே ஏக் பக்கே ஃபல் கோ அப்னே சோன்ஸ் மே லேக்கர் சபுத்ரே பர் கிரா தியா,
0: இவ்வாறு யோசித்து கொண்டு அது ஒரு நன்கு முத்திய பழத்தை தனது அலகினால் எடுத்து திண்ணையின் மேல் விழ வைத்தது. பக்கேஃபல் முத்திய பழம், சோஞ்ச் அலகு.
1: உசே தேக்தே ஹி கிசான் கா லட்கா லல்சா கயா,
0: அதை பார்த்த உடனேயே விவசாயம் செய்பவரின் மகன் கவரப்பட்டான். லல்சானா ஆசையால் கவரப்படுதல்.
1: வஹ உஸ் ஓர் தோட் படா ஓர் ஃபல் கோ உட்டா லியா,
0: அவன் அதை நோக்கி ஓடினான், மேலும் பழத்தை எடுத்து கொண்டான்.
1: வாஹ ஏ தோ பஹுத் அச்சா ஹே ஏக் ஓர் தோட்கர் காவுங்கா ஏ சோச்கர் வஹ ஃபல் கே பேட் கி ஓர் பாக் கயா,
0: ஆ இது மிகவும் நன்றாக உள்ளது, இன்னும் ஒன்றை பறித்து சாப்பிடுவேன் என்று நினைத்து கொண்டு அவன் அந்த பழம் இருக்கும் மரத்தை நோக்கி ஓடத்தொடங்கினான்.

0: पड़ेंगे ना।
1: इसी बीच काम बनाना होगा। मैना ने फटाक से अवसर देख अपनी चोंच से पिंजरे के दरवाजे को खोल दिया।
0: இதற்கு இடையில் வேலை செய்துவிட வேண்டும் என்று எண்ணி மைனா உடனேயே சமயம் பார்த்து தனது அலகால் கூண்டின் கதவை திறந்துவிட்டது. தர்வாஜா கதவு, கோல்னா திறப்பது அவசர சமயம்.
1: டுன்டுனி ஃபுரர் சே பாஹர் ஆ கயி.
0: டுன்டுனி விரைந்து வெளியில் வந்தது.
1: இஸ்கே பாத் தோனோ நே ஜட்பட் அப்னே பங்கோ கோ ஃபைலாயா ஔர் ஆஸ்மான் மே உட் கயி.
0: இதற்கு பிறகு இருவரும் உடனேயே அவசரமாக தனது சிறகுகளை விரித்தன, மேலும் ஆகாயத்தில் பறந்தன.
1: தூர் சே உன் லோகோ நே தேகா கிசான் வாபஸ் அப்னே கர் லோட் ரஹா ஹை.
0: தூரத்தில் அவை விவசாயம் செய்பவர் தனது வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருப்பதை பார்த்தன.
1: உஸ்கோ சுனாகர் தோனோ கா உட்டி.
0: அவர் கேட்கும்படி கூறிக்கொண்டு இருவரும் பாடத் தொடங்கினர்.
1: உட் ஜாயங்கே ஆஜ் அப்னே கரோ கோ வாபஸ் நஹி ஆயங்கே ஹம் லோக் தோ பாய் துமே விதாயி.
0: பரப்போம் இன்று எங்கள் வீட்டிற்கு, திரும்பி நாங்கள் வரமாட்டோம் சகோதரரே, உன்னிடமிருந்து விடை பெறுகிறோம். இப்போது இப்பாடத்தில் இருக்கும் சில எதிர்ப்பதங்களை பார்க்கலாம். தூர்
1: பாஸ்,
0: பூரப்
1: பஷ்சிம்,
0: ஹஸ்னா
1: ரோனா,
0: ஷுரு
1: சமாப்த்,
0: தின்
1: ராத்,
0: சுப
1: ஷாம்,
0: ஆகே
1: பீச்சே,
0: சோட்டா
1: படா,
0: அந்த
1: பாஹர்,
0: அச்சா
1: புரா,
0: பகுத்
1: கம்,
0: நயா
1: புராணா,
0: தோஸ்தி
1: துஷ்மணி,
0: தேவ்
1: ஜல்தி,
0: மீட்டா
1: கட்டா,
0: காவ்
1: ஷெஹர்,
0: கில்னா
1: முர்ஜானா,
0: பிரசன்ன
1: அப்ரஸ்ன,
0: சுந்தர்
1: குரூப்,
0: சடுனா
1: உத்தர்னா,
0: காலா
1: சஃபேத்,
0: டர்
1: நிடர்,
0: ஆஜ்
1: கல்,
0: அந்த்
1: ஆரம்ப்,
0: கோல்
1: பந்த்,
0: பக்கா
1: கச்சா,
0: சோனா
1: ஜாக்னா,
0: இதர்
1: உதர்,
0: டீக்
1: கலத்,
0: துக்கி
1: சுக்கி.
0: இப்போது ஒருமை பன்மை பார்ப்போம். டாலி
1: டாலியா,
0: ராத்
1: ராத்தே,
0: பச்சா
1: பச்சே,
0: லடுக்கா
1: லடுக்கே,
0: பஸ்தி
1: பஸ்தியா,
0: ஆந்தி
1: ஆந்தியா,
0: ஆவாஸ்
1: ஆவாசே,
0: விபத்தி
1: விபத்தியா,
0: பாத்
1: பாத்தே,
0: ஆங்க்
1: ஆங்கே,
0: தர்கீப்
1: தர்கீபே,
0: சிந்தா
1: சிந்தாயே,
0: தர்வாஜா
1: தர்வாசே.
0: இப்பொழுது ஆண்பால் பெண்பால் பார்ப்போம். சிடியா
1: சிடா,
0: பச்சா
1: பச்சி,
0: லடுக்கா
1: லடுக்கி,
0: மா
1: பாப்,
0: பாயி
1: பெஹன்.
0: இன்று இந்த பாடம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தார் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் ஹரீஷ் பண்டாரி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 9 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் வெண்ணாவல்குடி 7 சென்டிமீட்டர், சோலையாறு 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் உபாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கோடநாடு, மணம்பூண்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி, கிருஷ்ணகிரி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, கந்தர்பக்கோட்டை, கருமாந்துறை, வால்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கொடைக்கானல், படகு குழாம், நாலுமுக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெங்கூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மானாமதுரை, சிற்றாறு, மரக்காணம், பார்வுட், புதுக்கோட்டை, ஊத்து, தஞ்சை பாபநாசம், வலங்கைமான், கொடைக்கானல், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர்.

0: பெருஞ்சாணி அணை, ஐயம்பேட்டை, வென்டுவர், திருத்துறைப்பூண்டி, விழுப்புரம், குறுங்குளம், காரைக்கால், அவலாஞ்சி, நீடாமங்கலம், பெரியாறு, மாம்பழத்துறையாறு, கரம்பக்குடி, சிவலோகம், ஆலங்குடி, புத்தன் அணை, அவினாசி, அணைக்கடங்கு, சுருளக்கோடு, மதுக்கூர், நடுவட்டம், சூரப்பட்டு, குந்தாப்பாலம், வாழப்பாடி, வல்லம், ஜம்புகுட்டப்பட்டி, கடவனூர், திருத்தணி, முகையூர், கூடலூர் பஜார், கிளன்மார்கன், மேல்கூடலூர், கோவில்பட்டி, சோத்துப்பாறை, பள்ளிப்பட்டு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலக்கோடு, குழித்துறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாய் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாக இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டிலிருந்து குமரி கடற்பரப்புக்கு இடைப்பட்ட பகுதியில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களிலும், கோயம்புத்தூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வடதமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும், கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். 4ஆம் தேதியன்றும் 5ஆம் தேதியன்றும் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். விதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் சற்றே பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 22.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 4:57 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

நேரம் மாலை 4:57. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸில் மாலை நிகழ்ச்சிகள் இனிதே தொடர்கிறது. கேட்கலாம் குரலமுதம்.

0: எரியும் நெருப்பில் வாட்டுவது போல ஒருவன் தொடர்ந்து துன்பம் செய்தாலும் அவனிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. குறள் எண் 308 அதிகாரம் வெகுளாமை.
1: இணர் எரி தோய்வன்னை இன்னா செய்யினும் புணரில் வெகுளாமை நன்று.
0: எரியும் நெருப்பில் வாட்டுவது போல ஒருவன் தொடர்ந்து துன்பம் செய்தாலும் அவனிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. குறள் எண் 308 அதிகாரம் வெகுளாமை.
2: ஆகாஷ்வாணி மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் முன்னிலையில் ராஷ்டிரபதி பவனில் பாதுகாப்புத்துறை விருது வழங்கும் விழா நடைபெறும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது, இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களின் முன்னிலையில் ராஷ்டிரபதி பவனில் பாதுகாப்பு துறையின் விருது வழங்கும் விழா நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் உருப்பட பாடல்கள். இன்றைய உருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

பச்சை இட்லி கண்பறிக்கு, கருவாட்டு குழம்பு இருக்கு,

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்கள். இந்நிகழ்ச்சியில் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தின் பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு J.P. நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

0: சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவா வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில்

நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செக்கோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில்

அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியோட முதல் பாடல் அனேகன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கிறோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ முகமுடி திரைப்படத்திலிருந்து.
1: என்னடா பண்ணுவ, அவ்வளவு நான் பார்த்ததே இல்லடா, எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கட்டா.

0: என்னன்னே, மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை.

விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு தகவல், பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும், வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதினை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும், இந்தியாவில் வசிப்பவராகவும், 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதிற்குட்பட்டவராகவும், வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸ்ல மதுரை தென்றல் கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நேரம் இரவு 7:06.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ,
1: இங்கே உட்காரங்கி நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: Hey, Raju, how about coming for a fag?
7: Oh, nice, with pleasure.

0: கேட்டியாடா தம்பி, பாட்ட கேட்டியா? நீ மறைஞ்சு நின்னு சிகரெட்டு புடிச்சா என்னையும் வீட்டையும் தான் ஏமாத்த முடியும். ஆனா உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு வியாதிய வரவழைச்சுக்காதப்பா சொல்லிவிட்டேன்.
1: அட சும்மா கிடத்தாத்தா, ஊர்ல எத்தனையோ பேர் சிகரெட் எல்லாம் குடிக்கிறாங்க, அவனுக்கு எல்லாம் வராத வியாதியா எனக்கு வரப்போகுது?
0: விஷயம் தெரியாம பேசாதடா. நுரையீரல் புத்துநோய்க்கு காரணமே இந்த சிகரெட்டு தான்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னுமாடா உனக்கு புரியல? சிந்தி.

இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. ராம்குமார் அவர்கள், சென்னையின் அஞ்சலாக. மற்றும் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக.

0: வழங்குபவர் பி ராம்குமார் அவர்கள்.
1: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. வாலாஜி நகரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும். அனைத்து குப்பைகளையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவதால் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறது. எனவே கிராமத்தை தூய்மையாக்கும் வகையில், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், சுய உதவிக்குழு பெண்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
2: இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் அரியலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க்கிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹால்மார்க்கிங் தேவைகள், ஒழுங்குமுறை விதிமுறைகள், இணக்க பொறுப்புகள் மற்றும் பிஐஎஸ் வழங்கும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த், துணை இயக்குநர் சாய் சந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கினர். அப்போது ஹால்மார்க்கிங் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், பிஐஎஸ் ஹால்மார்க் நுகர்வோருக்கு நகைகளின் தூய்மை மற்றும் தரம் குறித்த நம்பகமான உத்தரவாதத்தை வழங்குகிறது. தங்க நகைகளுக்கு ஹால்மார்க்கிங் தேவை குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த் கூறும்போது,
3: ஹால்மார்க் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜுவல்லர்ஸ்க்காக அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஹோட்டல் லயனில் பண்ணியிருக்கோம். ஜுவல்லர்ஸ் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜுவல்லர்ஸ் ப்ளஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஜுவல்லர்ஸ், ஏன்னா இது ரெண்டுமே வந்து கட்டாயமாக்கப்படாத டிஸ்ட்ரிக்ஸ். இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் எப்படி அவங்க பண்ணால் லீகலாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிஎஸ் ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸும் பிஎஸ் ஹால்மார்க்கிங் ரெகுலேஷன்ஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸும் சொல்லியிருக்கோம். எடுத்து லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு வேறு சொல்லியிருக்கோம். அண்ட் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் பிஎஸ் கேர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி அவங்களே வந்து ஒரு நகை இன்னொருத்தருந்து வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.
1: மத்திய அரசு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2015 ஜனவரி 22 பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது. பாலினம் அறிந்து கருக்கலைப்பு செய்வதை தடுத்தல், பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் குழந்தை திருமணத்தை தடுத்தல், குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், ஆண் குழந்தைகளுக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம், பெண் குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் அனைத்து அங்கீகாரங்களையும் வழங்குவோம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது விழிப்புணர்வு பேரணி, துண்டு பிரசுரம் விநியோகம், கிராமிய கலைஞர்

0: நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மிர்லா லெவி முன்னிலையில் மாநில நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, மகளிர் நலன், கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் அவரவர்களின் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்து அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் நோய் தடுப்பு மற்றும் மருந்து துறை சார்பில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒரே தவணையாக 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 58,295 குழந்தைகளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் சத்துணவு கூடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்க நகர்ப்புறங்களில் 43 மையங்களும், ஊரகப் பகுதிகளில் 499 மையங்களும், 6 நடமாடும் மருத்துவ குழு மூலமாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ராம்குமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டிகள் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்புத் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் 2ஆம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர்

0: திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில், நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின் போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஓவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்

0: ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்கிரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 விக்கெட்களை வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1279 கிலோ ஹெர்ட்ஸில் 7:25 நிமிடம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணிச்செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் நிலக்கடலை சாகுபடி குறித்த தகவல் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் உளவியல் துறை இணை பேராசிரியர் சி. தெய்வ சிகாமணி அவர்கள்.
2: நுண்ணுட்ட உரமிடுதல். நுண்ணுட்ட உரம் என்பது நுண்ணுட்ட குறைபாடுகளால் ஏற்படும் நிவர்த்தி செய்வதற்காக நுண்ணுட்ட உரம் இட வேண்டும். நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அங்கிருந்து நுண்ணுட்ட கலவை ஒன்று தயாரித்து விநியோகம் செய்கிறார்கள். ஒரு ஹெக்டருக்கு 5 கிலோ நிலக்கடலை நுண்ணுட்ட சத்து, இதை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் கொண்டு இலை வழியாக தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்புதால் நன்கு பூ பூக்கும், விழுதுகள் இறங்கி காய் பிடிப்பு திறன் அதிகரிக்கிறதுக்காக ஏதுவாக இருக்கின்றது. நிலக்கடலையில் கலை மேலாண்மை. கலை மேலாண்மை என்பது எந்த ஒரு பயிருக்கும் சாதாரணமானதல்ல. முக்கியமான மேலாண்மை தொழில்நுட்பங்களில் கலை வந்து முக்கியமான தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. உலகத்தில் மொத்தம் 2.5 முதல் 3 லட்சம் தாவர வகைகள் உள்ளன. அதில் சுமார் 30,000 தாவர செடிகள் கலைகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 18 தாவரங்கள் மிகவும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது என்று கண்டறியப்பட்டுள்ளது. கலையின் பாதிப்பு இன்றைக்கு நேற்றைக்கு வந்தது கிடையாது. இது நாம் எப்பொழுது வேளாண்மை செய்ய தொடங்கினோமோ அப்பொழுதிருந்தே கலை ஒரு போட்டியாகவும் சவாலாகவும் நம்ம வேளாண்மையில் இருந்து கொண்டிருக்கிறது. கலை என்றால் என்ன? கலை என்பது நாம் பயிர் செய்யும் பயிர்களிடையே வளரும் தேவையில்லாத மற்றும் விரும்பத்தகாத பயிர்களுக்கு உண்டான நிலம் மற்றும் நீர் ஆதாரங்களின் இடையூறாக பயிர் உற்பத்தியையும் மனித மேம்பாட்டையும் குறைப்பவைகளே கலைகள் எனப்படும். திரு செத்ரோ டுல், இவர் ஒரு பிரிட்டன் விவசாயி ஆவார். இவர்தான் முதலில் இது கலை என்று கண்டுபிடித்தார். கலையின் விதை எவ்வாறு பரவுகிறது? கலை என்றால் என்ன? கலை என்பது நாம் பயிர் செய்யக்கூடிய பயிர்களிடையே வளரும் தேவையில்லாத மற்றும் விரும்பத்தகாத பயிர்களுக்கு உண்டான நிலம் மற்றும் நீர் ஆதாரங்களின் இடையூறாக பயிர் உற்பத்தியும் மனித மேம்பாட்டையும் குறைப்பவைகளே கலைகள் எனப்படும். கலையின் விதை பயிரின் விதையைவிட பல மடங்கு உறக்க நிலை கொண்டது. ஒரு வருடம் கலையின் விதை வயலில் விழுந்துவிட்டால் அது 7 வருடம் வரை இருக்கும். கலை செடிகள் பயிரை விட பல மடங்கு விதை பெருக்க முடியாது. இவை காற்று, நீர்

0: எரு மற்றும் கால்நடைகளால் பரவக்கூடியது. கலை எல்லா பருவ காலநிலைகளிலும் வளரக்கூடியது. கலைகளினால் சுமார் 30,000 கோடி வருமானத்தை வருடந்தோறும் இழக்கின்றோம். மேலும் கலைகளினால் பல்வேறு பயிர்களில் 30 முதல் 80% வரை மகசூல் குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் கலையின் பாதிப்பு பார்த்தால் 45% மகசூல் இழப்பு ஏற்பட்டது. சமீப காலமாக 33% மகசூல் இழப்பு குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் நாம் களையெடுக்கும் கருவி கலையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கலை மேலாண்மை பண்ணக்கூடியதனால் 33% குறைக்கப்பட்டுள்ளது. களைகள் பயிர்களுடைய சத்துக்களை மண்ணில் ஈரம், இடைவெளி மற்றும் சூரிய ஒளி இவைகளிடம் போட்டியிடுகின்றன. அதனால் உலக அளவில் களையின் மூலம் ஏற்படும் பயிர் இழப்பு மட்டும் 287 மில்லியன் டன்னாக கருதப்படுகிறது. அவற்றில் 11.5% மொத்த உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. களைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதால் களைகள் ஒரு பருவ களை, இரு பருவ களைகள், பல பருவ களைகள் என்று 3 வகைப்படும். ஒரு பருவ களை என்பது ஒரு பருவத்திற்குள் வளர்ந்து பூத்து காய்த்து அதனுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும். இரு பருவ களை என்பது முதல் பருவத்தில் வளர்ந்து 2 பருவத்தில் பூத்து காய்த்து அதனுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும். பல பருவ களைகள் என்பது குறைந்தபட்சம் 3 இடத்திற்கு மேல் இருக்கக்கூடியது பல பருவ களைகள் என்று அழைக்கப்படும்.
1: இதுவரை நிலக்கடலை சாகுபடி குறித்த தகவல் வழங்கினார் கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் உளவியல் துறை இணை பேராசிரியர் சி. தெய்வ சிகாமணி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1290 கிலோஹெர்ட்ஸில் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி கார்த்திக் பாண்டி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இன்றைக்கு வந்து நாம பார்க்கக்கூடியது முக்கியமான பயிர்கள் வந்து தென்னை. இந்த தென்னையில வந்து அதிகமாக வந்து பூச்சி நோய் பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தென்னை வந்து ஒரு காமதேனு கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தென்னை வந்து உலக அளவில் வந்து 108 நாடுகளில் வந்து பயிரிடப்பட்டு வருகிறது. அதில் தமிழகத்தில் மட்டும் 4.62 லட்சம் வந்து ஏக்கர் பரப்பில் வந்து விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வந்து தென்னையில் வந்து அதிகமாக வந்து தாக்கக்கூடியது பூச்சி நோய், இந்த ரெண்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூச்சி. அந்த பூச்சிகள் வந்து தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கருந்தலை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புழுக்களுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கும், தோட்டத்துக்குள்ளே போனோடனே அந்த புழுவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த இலையினுடைய அடிப்பரப்பில் வந்து அந்த புழுக்கள் இருந்து கொண்டு அந்த புழுக்கள்

வந்து அந்த இலையினுடைய பச்சையத்தை எல்லாம் சுரண்டிட்டு இலை வந்து காஞ்சு போன மாதிரி ஆயிரும். அப்போ காஞ்சு போன மாதிரி ஆயினோன்னே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதனுடைய தோற்றங்கள். இது வந்து எப்போ வரும் அப்படின்னா கோடை காலங்களில் இந்த நோய் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிக்கிறது. இப்போ இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது, நம்ம கீழேருந்து அந்த வேப்ப மரத்தை அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, தீயினால் கருகியது போன்று அதனுடைய பச்சையத்தெல்லாம் சுரண்டிடும். சுரண்டிட்டு மகசூல் இழப்பு வந்து கிட்டத்தட்ட 20-40% வந்து மகசூல் இழப்பு வந்து ஏற்படுகிறது. இன்னொரு அறிகுறி எப்படின்னா, இது கீழ் அடுக்கில் உள்ள இலைகள் வந்து பழுப்பு நிறமாகவும் அதுக்கு மேலே இருக்க இலைகள்லாம் வந்து பச்சையமாகவும் காணப்படும். இதுதான் வந்து இதனுடைய அறிகுறிகள். இலைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து ஒரு நூலாம்படம் மாதிரி அதனுடைய முட்டைகள் எல்லாமே வந்து இலைகளினுடைய அடிப்பரப்பில் வந்து காணப்படும். சரிங்க, இந்த பூச்சியை வந்து நம்ம எப்படி வந்து ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பூச்சி மேலாண்மை எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மிகவும் பாதிக்கப்பட்ட அதாவது அந்த தென்னை மரத்தில் வந்து அதனுடைய கீழே வந்து தான் ரொம்ப பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், வெட்டி எரிச்சிடணும். எரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் உள்ள பூச்சிகள் ப்ளஸ் அந்த புழுக்கள் முட்டைகள் எல்லாமே அந்த எரிஞ்சதில் செத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவில் வந்து அந்த பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதற்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு விளக்கு பொறி வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த அந்து பூச்சிகளையும் நம்ம வந்து கவர்ந்து வந்து அழிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த புழுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகமாக இருக்கிறப்ப நம்ம பிராக்னீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுண்ணி இருக்குது, அந்த ஒட்டுண்ணிகளில் வந்து இலையினுடைய அடிப்புறத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 21 packets அந்த பிராக்னீட் அப்படின்ற ஒட்டுண்ணிகளை வந்து 21 இடைவெளியில் 3 or 4 times நம்ம வந்து அந்த தோட்டத்தில் வந்து இடணும். அப்போ அந்த ஒட்டுண்ணி வந்து ஆங்காங்கே குறுக்கும் நெடுக்குமாக போகும்போது அதனுடைய நடமாட்டத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நோய் மேலாண்மை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து முக்கியமாக நம்ம வந்து இந்த கருந்தலை புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான முறைகள். அதற்கு அடுத்தால் போர் வந்து 2வது பூச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்று தமிழகத்தில் அதிகமான மாவட்டங்களில் வந்து பெரும்பாலும் கோடை காலங்களில் பரவக்கூடியது தான் இந்த வெள்ளை சுருளி அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி இருக்கும், இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, வட அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படின்ற ஒரு மாகாணத்திலிருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் ஆரம்பத்தில் வந்து இதனுடைய தாக்கம் வந்து வெள்ளை சுருளி தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வெள்ளை சுருளி தாக்கப்பட்ட இலைகளின் அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை சுருள் வந்து வட்ட வடிவில் அப்படியே சுருண்டு சுருண்டு வந்து ஆங்காங்கே சுருண்டு வந்து காணப்படும். இந்த வெள்ளை பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, இலை வந்து பச்சையத்தெல்லாம் சுரண்டனால இலை வந்து காஞ்சு போடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒளிச்சேர்க்கை வந்து கம்மியாகி மகசூல் வந்து பாதிப்பு வந்து ஏற்படும். இதுதான் வந்து இந்த வெள்ளை சுருளியினுடைய தாக்கம். வெள்ளை சுருளியினுடைய மூக்கு வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும், அதனாலதான் அது வந்து சார உறிஞ்சு அது வெளியில வந்து ஒரு திரவத்தை வந்து வெளியிடும். இனிப்பா இருக்கும் அந்த திரவம். நம்ம வீட்டில் எப்படி வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு இனிப்பு பலகாரம் வச்சோம்னா அதுல வந்து எப்படி வந்து எறும்பு ஆட்டோமேட்டிக்கா வருமோ, அது மாதிரி வந்து அந்த இனிப்பு திரவம் சுரக்கும் காரணத்துல அந்த தென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எறும்பு வந்து அப்படியே ஊற ஆரம்பிச்சிடும். ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த தென்னை கீற்றினுடைய மேற்பகுதியில வந்து கரும்பூசான படலம், அது ஒரு பூஞ்சான நோய், இந்த நோய் வந்து அதனுடைய மேற்பகுதியில வந்து காணப்படும். இதெல்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒளிச்சேர்க்கை எல்லாமே கட்டுப்படுத்தி தென்னையினுடைய மகசூலை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை வந்து எப்படி வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூச்சிக்கொல்லிகளை வந்து இதுக்கு நம்ம வந்து பயன்படுத்த கூடாது. மஞ்சள் நிற பாலித்தீன் பையின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், நம்ம தார்பாலின் மாதிரி இருக்கும், அந்த தார்பாலினை வந்து ஒரு ஏக்கருக்கு 5 to 1.5 அதை வந்து ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் வந்து 2 மரங்களுக்கு இடையில் வந்து நம்ம கட்டி வந்து தொங்க விட்டுறணும். அப்படி கட்டி தொங்க விடுறது எதுக்காக அப்படின்னா, அந்த பூச்சியினுடைய நடமாட்டம் இரவு பொழுது வந்து வரும் பொழுது அதில் வந்து ஒட்டிக்கிறதுக்காக. அப்போ அந்த பூச்சி வந்து அந்த பாலித்தீன் பையில் போய் ஒட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மஞ்சள் நிற பாலித்தீன் பையில் விளக்கெண்ணெய் அல்லது கிரீஸு ஏதாவது ஒரு கம்மு மாதிரி, இந்த விளக்கெண்ணையும் இந்த கிரீஸையும் வந்து நல்லா தடவி விட்டுறணும். தடவி விட்டுட்டிங்கன்னா என்னாகும், அந்த வெள்ளை பூச்சி வந்து அதில் போய் ஒட்டிக்கிட்டு திருப்பி வராது. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பூச்சியை வந்து நம்ம அழிச்சிடலாம்.

மஞ்சள் நிற பாலித்தீன் பையை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கோ பூச்சியினுடைய நடமாட்டத்தை பொறுத்து அதில் எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கோ இல்லை நாலு நாள் அஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அதை நம்ம கலட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம மாட்டிட்டு மறுபடியும் நீங்கள் விளக்கெண்ணெய் கிரீஸு அந்த மாதிரி தடவி வைக்கணும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பூச்சிகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து கெமிக்கல் எதுவுமே அதாவது ரசாயன மருந்துகள் எதையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விசை தெளிப்பானை கொண்டு தண்ணீரை வந்து வேகமாக அடிக்கணும். நம்ம தண்ணி அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெள்ளை சுருளி வந்து அந்த தண்ணியிலேருந்து கீழே விழுந்துடும். அப்போ விழுந்த உடனே அதன் மூலமாகவும் நம்ம வந்து அந்த வெள்ளை சுருளியை வந்து கட்டுப்படுத்திடலாம். இதுக்கு வந்து பரிந்துரைகள் அப்படின்னு சொல்லும்போது அசாடிராக்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, 0.03% கான்சன்ட்ரேஷன். அப்படி இல்லைனா அசாடிராக்டின் வந்து 10,000 ppm அந்த மாதிரி வந்து இரண்டு கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. அதை வந்து ஒரு லிட்டருக்கு 2 முதல் 3 மில்லி அளவு வந்து கலந்து வந்து நம்ம வந்து 7 நாள் இடைவெளியில் வந்து நம்ம தெளித்தோம் அப்படின்னா அதனுடைய பூச்சியினுடைய கட்டுப்பாட்டை வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றதான் வந்து இந்த

0.3% கான்சன்ட்ரேஷன், அப்படி இல்லைனா அசாடிராக்டின் வந்து 10,000 ppm அந்த மாதிரி வந்து இரண்டு கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. அதை வந்து ஒரு லிட்டருக்கு 2 முதல் 3 ml அளவு வந்து கலந்து வந்து நம்ம வந்து 7 நாள் இடைவெளியில் வந்து நம்ம தெளித்தோம் அப்படின்னா அதனுடைய பூச்சியினுடைய கட்டுப்பாட்டை வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றதான் வந்து இந்த பூச்சியினுடைய முக்கியமான கட்டுப்படுத்தும் முறைகள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்கார்சியா கூடலோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுண்ணி இருக்குது. அந்த ஒட்டுண்ணிகளை தோட்டத்தில் வந்து இடுவதன் மூலம் அந்த தோட்டத்தில் வந்து என்கார்சியா கூடலோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இலை மாதிரி இருக்கும், ஒரு 10 இலைகள் தாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த இலையினுடைய பகுதியில் வந்து நீங்கள் அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஒட்டுண்ணிகள் வந்து அந்த குளவிகள் அந்த என்கார்சியா கூடலோப்பியான்றது அந்த வெள்ளை சுருளியை வந்து கட்டுப்படுத்திடும் அப்படின்றது தான் வந்து முக்கியமாக இந்த வெள்ளை சுருளியை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒட்டுண்ணிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அப்போட்டோர் கிரைசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறை விழுங்கி ஒரு இருக்குங்க. இந்த இதை வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 300-400 வீதம் வந்து நீங்கள் அந்த ஒட்டுண்ணிகளை அந்த தோப்பில் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த தோப்பில் ஆங்காங்கே குறுக்கும் நெடுக்குமாக கொஞ்சம் கலந்துக்கிட்டு அப்படியே குறுக்கும் நெடுக்குமாக போகும்போது அதனுடைய ஒட்டுண்ணிகளுடைய பாதிப்பை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். சரிங்க, இப்போ வெள்ளை சுருளியை நம்ம கட்டுப்படுத்தியாச்சு. அப்போ வந்து அந்த வெள்ளை சுருளிக்கு அடுத்து வந்து அந்த தென்னை மரத்தினுடைய மேற்பகுதியில் உள்ள கரும்பூசான படலத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வந்து மைதா மாவை வந்து நம்ம 5 லிட்டர் தண்ணீரில் கலந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காலத்தில் நம்ம போஸ்டர் ஒட்டுவோம் நம்ம தெருவிலெல்லாம். பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா போஸ்டர் ஒட்டும் போது நம்ம இந்த மைதா மாவை தண்ணியில் விட்டு கலக்கி அதை என்ன பண்ணுவோம் கட்டியாகாமல் அப்படியே கலக்கிட்டே இருக்கணும். அதை கலக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு 20 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து அந்த தெளிச்சிடணும். அப்படி தெளிச்சிங்கன்னா என்னாகும், இப்போ நம்ம எப்படி போஸ்டர் ஒட்டி அந்த போஸ்டர் வந்து நாளடைவில் வந்து அப்படியே உரியும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அதாக உறிஞ்சு வர்ற மாதிரி இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தெளித்த உடனே அந்த கரும்பூசான படலம் அந்த மைதா மாவு அப்படியே காஞ்சு என்னமோ அப்படியே தோல் உரியிற மாதிரி உரியும் போது அந்த கரும்பூசான படலமும் சேர்ந்து வந்து வந்துடுங்க. இதுதான் வந்து இந்த வெள்ளை சுருளியில் தாக்கத்தினுடைய கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான முறைகள்ங்க. அடுத்து வந்து இன்றைக்கு வந்து தென்னையில் வந்து அதிகமாக வந்து இன்னொரு பூச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாமிருக வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு வந்து அப்படியே காண்டாமிருக மாதிரி முன்னாடி ஒரு கொம்பு மாதிரி நீட்டிக்கிட்டு கருப்பு கலரில் இருக்கும், எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க. இது இந்த காண்டாமிருக வண்டு வந்து தென்னையில் வந்துச்சு அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இளம் கன்றுகள் அதிகமாக வந்து பாதிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரியாத மட்டைகள் குருத்து பகுதிகள்லாம் வந்து இதனுடைய தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மட்டைகள்லாம் வந்து கடித்து அதுக்குள்ளே வந்து மரச்சக்கைகள் வந்து கிடக்கும். பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் மரச்சக்கைகள் வந்து கிடக்கும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்ட இலைகள் இங்கிலீஷ் லெட்டர் வி போடுற மாதிரி அதே மாதிரி அந்த மரத்தில் வந்து வியை வந்து குப்ரக்கா போட்டால் எப்படி இருக்கும் முக்கோண வடிவத்தில் அந்த மரத்தில் வந்து இருக்குங்க. அந்த மரங்கள் எல்லாம் தாக்கி அதை ஃபுல்லாகவே சேதமடைச்சிரும் இந்த காண்டாமிருக வண்டு அப்படின்னு சொல்லிட்டுங்க. சரிங்க, இந்த காண்டாமிருக வண்டை வந்து எப்படி வந்து ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த காண்டாமிருக வண்டு அப்படின்றது பொதுவாக வந்து எருக்குழிகளில் தான் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னமோ தொழு உரம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாணத்தை வந்து கொட்டி வச்சுருப்போம். இந்த காண்டாமிருக வண்டோட இருப்பிடமே வந்து அந்த சாண குழிகள் தான். அதில் தான் வந்து என்ன பண்ணும் இதனுடைய 3 பருவங்கள் முட்டை போட்டு லார்வா வந்து அதுக்கடுத்து அது வண்டா வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அந்த ஆரம்ப கட்டத்தினுடைய அந்த எருக்குழிகள்லேயே வந்து அந்த முட்டை அந்த லார்வா பருவத்திலேயே வந்து அந்த காண்டாமிருக வண்டு கொள்றதுக்கு வந்து மெட்டாரைசம் அப்படின்ற ஒரு பூஞ்சான கொல்லி இருக்கு. அந்த கொல்லியை வந்து நம்ம அதுக்குள்ளே ஊற்றுனோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்திலேயே வந்து அந்த புழுக்களினுடைய தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்திடலாம். அப்படி இல்லை உள்ள வந்து மரத்தில் வந்து கடிச்சு தின்றுச்சு உள்ளதான் இருக்கு அப்படின்னா நம்ம வேப்பங்கொட்ட தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த தூளை வந்து ஒரு 50 கிராம் எடுத்து மணலோட கலந்து அந்த குருத்து பகுதியில் உள்ள வந்து நம்ம போடணும். அப்படி போட்டோம்னா என்ன ஆகுனா அந்த வண்டு உள்ளே இருந்துச்சுன்னா அதனுடைய கழுத்து பகுதியில் இந்த வேப்பங்கொட்ட தூளும் மணலும் போடும்போது அந்த வண்டு செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி இதன் மூலமாகவும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேற என்ன முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா காண்டாமிருக
வண்டுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ரைனோசர் பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஒரு இனக்கவர்ச்சி பொறி ஒன்று இருக்குங்க, ரைனோ லூர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒன்று வீதமாக வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா

0: இந்த காண்டாமிருக வண்டு பாதிப்புல இருந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இதை தான் வந்து பக்கெட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து விவசாயிகள் வந்து இந்த பக்கெட் ட்ராப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அதன் மூலமாக நம்ம ஆண் பெண் அந்த பூச்சிகளை வந்து கவர்ந்து வந்து அழிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பூச்சிகளினுடைய முக்கியமான கட்டுப்பாடுங்க. அதற்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு சில பூச்சிகள் வந்து அந்த மரச்சக்கைகள் வண்டு பிளஸ் வந்து அந்த லார்வா எக்கு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஒரு கம்பி எடுத்து அந்த குருத்துக்குள்ள உள்ள விட்டுட்டு அதை நல்லா குத்தி இயற்கை முறையிலே வந்து நம்ம அதை சேகரித்து வந்து அழிச்சிடலாம் அப்படின்றதான் இதுங்க. பக்கெட் ட்ராப்பு இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிலோ ஆமணக்கு புண்ணாக்கும் 5 கிராம் ஈஸ்டரையும் எடுத்து 5 லிட்டர் தண்ணீர்ல கலந்து ஆங்காங்கே வந்து ஒரு பானையில வந்து வச்சு தோட்டத்துல வந்து வச்சிருவாங்க. அப்படி வச்சாங்க அப்படின்னா அந்த காண்டாமிருக வண்டு வந்து கவர்ந்து வந்து அழிச்சிடலாம் அப்படின்றதுதான் வந்து இதனுடைய முக்கியமான பணிங்க. அதுக்கடுத்து இந்த வண்டு வந்து எப்ப அதிகமா வரும் அப்படின்னா, கோடை காலங்கள்ல மழைக்காலங்கள்ல அதிகமா வரும். இந்த வண்டை கவர்ந்து அழிக்கிறதுக்கு ஒரு விளக்கு பொறியும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வண்டினுடைய நடமாட்டத்தை வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படின்றதுதான் இந்த காண்டாமிருக வண்டினுடைய முக்கியமான கட்டுப்படுத்தும் முறைகள். இப்ப வந்து நம்ம 4 விதமான பூச்சிகளை வந்து பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கருந்தலை புழுக்கள் வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சுருளி, அதுக்கடுத்து காண்டாமிருக வண்டு, இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சிவப்பு தண்டு கூன் வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் ஃபார்ம் வீவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம நிலத்தை வந்து உழுக போறாங்க, இடையில வந்து உழுகுறாங்க, ஏதாவது வந்து களைகள் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தை ஒட்டி வந்து அதை வந்து வெட்டுவாங்க. விவசாயிகள் வந்து அந்த ஒரு கத்தியோ அருவாலோ எடுத்து அந்த வேர்பகுதியை வெட்டுவாங்க. அந்த மாதிரி வெட்டக்கூடாது. அப்படி வெட்டினாலும் இந்த பூச்சிகள் வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கும். மேலும் வந்து அந்த குருத்து பகுதியில் உள்ள அந்த கழிவுகள், அதாவது அந்த காண்டாமிருக வண்டு போடக்கூடிய கழிவுகள் மூலமாக, அந்த வாசனைகள் மூலமாக தான் இந்த சிவப்பு தண்டு கூன் வண்டு அங்கே வந்து வர ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த சிவப்பு தண்டு கூன் வண்டு வந்துச்சு அப்படின்னா என்னாகும், மரம் வந்து பட்டு போய் அப்படியே கீழே விழுந்துடும். அப்போ இந்த வண்டுகளை நம்ம எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம இயற்கை முறையில் நம்ம அந்த ஒரு கம்பி மாதிரி உள்ளே விட்டுட்டு நம்ம அந்த குச்சியை குத்தி அந்த வண்டை இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இயற்கை முறையில் நீங்கள் மோனோக்ரோட்டோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இந்த மாதிரி மருந்துகளை நீங்கள் ஊற்றுவதன் மூலமாகவும் வந்து இந்த வண்டுகளை தவிர்த்து அழிக்கலாம். ஆனால் அது அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பிசின் போன்று காணப்படும். சிவப்பு தண்டு கூன் வண்டு வந்துச்சு அப்படின்னா மரத்தில் அங்கங்கே ஓட்ட மாதிரி இருக்கும். அது நீங்கள் லைட்டாக வந்து அந்த மரத்தை அப்படி தட்டிங்கன்னா டொப் டொப் அப்படின்னு ஒரு சவுண்டு, எப்படி வந்து ஒரு எம்டி தான் நம்ம கீழே போய் தட்டும்போது ஒரு சவுண்டு அந்த மாதிரி வரும். நம்மளுடைய காதுகளை வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா குர்ன்னு ஒரு மாதிரி ரீங்காரத்தில் அந்த சத்தங்கள் விட ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அந்த மரத்தினுடைய அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்க.
1: இதுவரை தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி கார்த்திக் பாண்டி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை ஒளிபரப்பாகும் மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேளாண் தகவல்கள்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் கால்நடைகளுக்கான இன்சூரன்ஸ் குறித்து தெரிந்து கொள்வோம். மனிதர்கள் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் எவ்வளவு தொகைக்கு தங்களை காப்பீடு செய்கிறார்களோ அதற்கான பிரீமியம் எனப்படும் தொகையை காலாண்டுக்கு ஒருமுறை அல்லது ஆண்டுக்கு ஒருமுறை என்ற கணக்கில் செலுத்தி விடுவர். இறுதியில் அவர்கள் செலுத்திய தொகை வட்டியும் முதலுமாக திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் கால்நடைகளை ஓராண்டு மூன்றாண்டு என்ற கணக்கில் மட்டுமே காப்பீடு செய்ய முடியும். ஓராண்டு பிரீமிய தொகை முழுவதையும் ஒரே தவணையில் செலுத்தி விடுவதுதான் இதில் உள்ள நடைமுறை. இந்த காலகட்டத்துக்குள் கால்நடைகள் இறந்தால் மட்டுமே இன்சூரன்ஸ் தொகை முழுவதுமாக கிடைக்கும். கால்நடை இறப்பு ஏற்படவில்லை எனில் கட்டிய பிரீமிய தொகையும் கிடைக்காது. கால்நடைகளை இன்சூரன்ஸ் செய்ய கால்நடை மருத்துவர் ஒத்துழைப்புடனே மேற்கொள்ள முடியும். கால்நடைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யும் கால்நடை மருத்துவர் அதன் உயரம், நிறம், கொம்புகளின் நீளம், இரண்டு கொம்புகளுக்கு இடையே உள்ள தூரம், இனம், வயது, அடையாள எண் ஆகிய விவரங்கள் அடங்கிய மருத்துவ சான்றிதழை கால்நடை மருத்துவரிடமிருந்து

0: பெற வேண்டும். பின்னர் கால்நடையின் சொந்தக்காரர் பற்றிய விவரங்கள் கொண்ட விண்ணப்பத்துடன் இன்சூரன்ஸ் முகவர்கள் வசம் கொடுக்க வேண்டும். அத்துடன் பிரீமிய தொகையையும் செலுத்திவிட்டால் இன்சூரன்ஸ் நிறுவனம் அதற்கான பாலிசி வழங்கும். இதுதான் இன்சூரன்ஸ் செய்வதில் கால்நடைகளுக்கான நடைமுறை. இன்சூரன்ஸ் செய்யப்பட்ட கால்நடைகள் நோய் வசப்பட்டால் விவசாயிகள் தகுதியுள்ள கால்நடை மருத்துவர்களை கொண்டே மருத்துவம் செய்ய வேண்டும். தகுதியற்ற நபர்கள் செய்யும் வைத்தியத்தை இன்சூரன்ஸ் நிறுவனம் ஏற்காது. கால்நடைகள் இறந்தால் முதலில் கால்நடை மருத்துவருக்கே தகவல் சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர்தான் இறப்பு சான்றிதழ் வழங்க தகுதி உடையவர் ஆவார். அவரது அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே இன்சூரன்ஸ் பணத்தை திரும்ப பெற முடியும். நமது நாட்டில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, தற்போது தமிழக அரசு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் விவசாயிகள் பலன் பெறும் பொருட்டு பிரீமிய தொகையில் 50% மானியமாக வழங்குகிறது. இத்திட்டத்தில் பங்கு பெறும் உழவர்கள் 30,000 வரை தங்கள் கால்நடையை இன்சூரன்ஸ் செய்து கொள்ளலாம். ஒரு நபருக்கு 2 கால்நடைகள் மட்டுமே என்ற உச்சவரம்பும் இதில் உண்டு.
1: வேளாண் தகவல்கள் வழங்கினார் ஆர்.பி. பரிமளா தேவி.

தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை. தும்பி பறந்தால் தூரத்தில் மழை, தும்பி பறந்தால் தூரத்தில் மழை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும்.

நிறைவாக விடைபெறும் முன், நீடித்த விவசாயத்திற்கு நிலையான தீர்வு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையே. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே

0: போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதான், நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை?
3: செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

தோல்வியை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசுகிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நியாய விலைக் கடைகளில் எடை குறைபாடின்றி தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தனிநபர் தலையீடு இருக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமான மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவவேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவிக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில்

0: ஹாங்காங் வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் ஷெகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஹோவில் நடைபெற்ற இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:10.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியோட முதல் பாடலா வளம் வருகிறது ரெமோ திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: மறைஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: This is Dr. Chandramohan, Director of Surgical Gastroenterology at Madras.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் அச்சாணி. நமது நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் சென்ற வார தொடர்ச்சியினை கேட்கலாம்.
1: ஒரு தொழில் முனைவர் ஒரு தொழில் தொடங்கினாலுமே நீங்க சொன்ன உதயம் சர்டிபிகேட் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் எல்லாம் அடிப்படையா வாங்கி வச்சிருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப அடுத்ததா வந்து ஒரு தொழில் முனைவோர் என்னால நல்ல தொழில் செய்ய ஒரு ஆர்வம் இருக்கு, தொழில் செய்வதற்கு எனக்கு வந்து உழைப்பு இருக்கு, ஆனால் மூலதனம் தொழில் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அரசு நல திட்டங்கள் ஏதாவது உண்டா, இல்ல வங்கியோடைய லோன் இதெல்லாம் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம்?
2: கண்டிப்பா வந்து இருக்கு. வங்கியுடைய லோன் எப்படி அப்ளை பண்ணோம்னா ஆரம்பத்திலேயே வந்து வங்கியுடைய லோன் வந்து எதிர்பார்க்க முடியாது. நீங்க வந்து இந்த எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எடுத்துட்டு வங்கியை நீங்க வந்து அணுகலாம். வங்கியில வந்து ஒரே ஒரு திட்டம் பத்தி இந்த இடத்துல நான் சொல்றேன். பிஎம்இஜிபின்னு ஒரு திட்டம் இருக்கு, பிரதான் மந்திரி வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் வந்து 18 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாருமே இந்த திட்டத்துல அப்ளை பண்ணலாம். இந்த திட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கடை வைக்கணும், அதுக்கு மூலதனம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து லோன் வாங்கிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ. இல்ல மேடம், நான் பெரிய லெவல்ல லோன் வாங்க விருப்பப்படல அப்படின்னா முத்ரா லோன் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு, இதுலயுமே நீங்க லோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த நீட்ஸ்ன்ற ஸ்கீம் எதுக்குன்னா இப்ப உங்க ஜெனரேஷன் வந்து முதல்ல நீங்க தான் பிசினஸ் பண்ண போறீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வரை லோன் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஆனா வந்து எல்லாத்துக்குமே வந்து டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது விரிவான திட்ட அறிக்கை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணும். எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணும். லோனை பொறுத்தவரையும் லோன் பத்தின தகவல் வேணும்னா மாவட்ட தொழில் மையத்தை நீங்க தாராளமா அணுகும் போது அங்க லோன் பத்தின தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க லோன் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து அது சாங்ஷன் ஆயிருச்சு, கன்சர்ன் பேங்குக்கு போயிருச்சு அப்படின்னா என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தராங்க.
1: யார் கொடுப்பா இந்த ட்ரைனிங்லாம்?
2: இந்த ட்ரைனிங் வந்து மாவட்ட தொழில் மையத்துல தராங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்றேன், பிஎம்இஜிபிலே ஒரு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு 13 நாட்கள் ட்ரைனிங் இருக்கு.
1: எங்க மாவட்ட தொழில் மையத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க?
2: ட்ரைனிங் இருக்கு.
1: அப்ப அரசாங்கம் வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகணும் விருப்பப்படுறவங்களுக்கு வந்து முதலீடு அதாவது கடன் உதவியும் கொடுத்து பயிற்சியும் கொடுக்குறாங்க. இப்ப மாவட்ட தொழில் மையத்தை போய் ஒருத்தவங்க வந்து அணுகணும் போறப்ப என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்?
2: எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை, உங்களோட ஐடியாஸ் நாலேஜ் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஊர்கா பண்ணணும், அதுல வந்து நான் ஊர்கா பண்ணணும்ன்ற விருப்பம் இருக்கு, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒரு பிசினஸா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க மாவட்ட தொழில் மையம் போய் அங்க வந்து விசாரணை அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சார் எனக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு, இதுக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னா அது தேவையான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து ஊர்கா தயாரிக்கிற பயிற்சிக்கு உங்களை இலவசமா அனுப்பி விட்டுருவார்.
1: மேடம் ரொம்ப அழகா சொன்னீங்க, அரசு வந்து தொழில் முனைவோர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அடுத்ததா வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் நீங்க வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப அந்த வகையில உங்க அனுபவத்துல தொழில் செய்யணும்னு வந்தவங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுத்து இன்னைக்கு யாரும் நல்ல லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருந்தா எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
2: தேனி மாவட்டத்துல வந்து தேவதானப்பட்டின்ற ஒரு இடத்துல ஒரு 70 சுய உதவி குழு பெண்களுக்கு வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுத்தேன். அதுல வந்து ஒரே ஒரு பெண் வந்து இளநி வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேடம் அன்றாட நான் விக்கிறது தான் எனக்கு வந்து வருமானம், மத்தபடி இதை வந்து நான் பெரிய லெவல் கொண்டு போக முடியாது, நீங்க சொல்ற சர்டிபிகேட்லாம் எங்கனால வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது மேடம், நீங்க எப்படி இந்த இளநி வியாபாரத்தை நான் என்ன பண்ணி நான் பிசினஸ் பண்றது அப்படின்னாங்க. ஆரம்பத்துல நான் சிரிச்சேன் அவங்க கிட்ட, என்ன மேடம் இப்படி சொல்றீங்கன்னு கூட ஒரு வார்த்தையை வந்து நான் கேட்கல, சிரிச்சேன். சிரிச்சிட்டு போய் அமைதியா உட்கார்ந்துட்டேன்.

0: சரிமா உனக்கு என்னதான் பண்ணணும்ன்ற வார்த்தையும் நான் கேட்கவே கிடையாது. லாஸ்டா ட்ரைனிங்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பெண்ணா வந்து என்கிட்ட பேசுச்சு, மேடம் நீங்க இவ்வளவு விஷயங்களை வந்து நீங்க சொல்றீங்க, நான் வந்து அதை ஏத்துக்கிறேன், இதுக்கான சான்றிதழ் எல்லாமே வாங்குறேன், நான் பிசினஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன் மேடம், எங்களுக்கு வந்து வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் இப்பெல்லாம் இந்த கான்செப்டுக்கே நீ போகாதமா, நீயே உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சேன். இல்ல மேடம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு ரெண்டு மூணு தடவை கேட்டுச்சு. கேட்ட பிறகு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மேடம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த இளநி வியாபாரத்துல தேங்காய வச்சு திறன் மதிப்பு கூட்டி பண்ணுனா நிறைய லாபங்களை நீங்க வந்து சம்பாதிக்கலாம். மதிப்பு கூட்டுதல் அப்படின்றது இருந்துச்சுனா தான் நம்ம வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். ஒரு வாடிக்கையாளர்கிட்ட போயிட்டு நான் வந்து இளநிய வெட்டி கொடுக்கறேன், அதை வந்து உரிச்சு கொடுக்கறேன் அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் வாங்கி அதோட போயிருவாரு, அந்த இளநிய சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போயிருவாரு. பட் இதையே வந்து ஒரு கோகனட் பவுடராவோ அதே மாதிரி ஒரு தேங்காய் முட்டையாவோ ஒரு பர்பியாவோ இந்த மாதிரி நீங்க வந்து மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு வந்தேன். ரெண்டு மாசம் கழிச்சு மறுபடியும் எனக்கு லைனுக்கு வந்தது, மேடம் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன் மேடம், அந்த ட்ரைனிங் வந்து எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ பெரிய குளத்துல ஒரு இடத்த நான் ரெஃபர் பண்ணேன், அந்த இடத்துல போயிட்டு அந்த பொண்ணு ட்ரைனிங் எடுத்துட்டு இன்னைக்கு அந்த பொண்ணுடைய பிராண்ட் வந்து வேர்ல்டு லெவல்ல போகுது, அந்த பொண்ணு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு. அதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். அந்த பொண்ணு எப்பயுமே சொல்லும், மேடம் நீங்க நிறைய பேருக்கு பயிற்சி மூலம் வளர்த்து விடுறீங்களோ இல்லையோ அது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நிறைய பேர்த்த உள்ள தள்ளி விட்டுறீங்க மேடம், நாங்க உளுந்து விழுந்து எந்திரிக்கும் போதுதான் எங்க பிசினஸ் உடைய டெவலப்மெண்ட் வளர்ச்சி வந்து எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு.
1: நேர்லயே கேட்டுங்க, அதாவது வந்து சாதாரண ஒரு இளநி விற்கிறவங்கள ஒரு மதிப்பு கூட்டு பொருள் அதாவது வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க, அதை மதிப்பு கூட்டி இன்னைக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு உருவாக்கி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் மேடம்.

0: மதிப்பு கூட்டுதல்ங்கிற வார்த்தை சொன்னீங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த விழிப்புணர்வு இல்லாம ஏதோ ஒரு பொருள் நம்ம உற்பத்தி பண்றோம், அப்படியே கொண்டு போய் சந்தையில கொடுக்குறாங்க. அதனால பெரிய லெவல லாபங்கள் இல்ல. மதிப்பு கூட்டுதல்னா என்ன, அதனுடைய பலன்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மக்கள் வந்து எப்படி வந்து வேல்யூ அடிஷனா ஒரு பொருளை மாத்தணும், அதை பத்தி சொல்லுங்க மேடம்.
1: அதாவது மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மிளகை வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிலோ வந்து 800 ரூபா போகுது. இதே அதை பவுடர் பண்ணி நான் சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னா கிலோ 1200 ரூபா வரையும் போகும், சரிங்களா? ஆனா 400 ரூபா நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆகுது. ரெண்டாவது வந்து அதை நம்ம பவுடர் தான் பண்ண போறோம், அதிகப்படியான வேலைகள்லாம் நம்மளுக்கு வந்து கிடையாது. அதான் நம்ம மதிப்பு கூட்டி பண்றது. அதாவது ஒரு ப்ராடக்ட கொண்டு போயிட்டு நம்ம அப்படியே கொடுக்கறத விட அந்த ப்ராடக்ட்ல என்ன புதுமையெல்லாம் புகுத்த முடியும். இப்ப முருங்கைக்கீரை இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, இது நம்ம என்ன பண்ணுவோம், சாம்பார்ல போடுவோம், பொரிப்போம். இந்த ரெண்டு வேலையை தான் நம்ம வீட்டுல செய்வோம். ஆனா இன்னைக்கு வந்து முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் வச்சு 40 விதமான ப்ராடக்ட் வந்து மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருக்கு. 40 விதமான இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டி நிறைய பொருட்களை பண்ணும் போது நம்மளுடைய ப்ராடக்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முருங்கைக்காய்ன்றது ஒரு ப்ராடக்ட், அதை மதிப்பு கூட்டணும் அப்படின்னா ஒரு 50-60 ப்ராடக்ட வந்து நம்ம கம்பெனிக்குள்ள கொண்டு வரும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்ல இருந்து நம்மளுக்கு லாபம் வரும். அப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்ல இருந்து லாபம் வரும்போது ஒரு ப்ராடக்ட்ல நம்ம நட்டம் அடைஞ்சா கூட இன்னொரு ப்ராடக்ட லாபம் அடையும் போது நம்மளுடைய பிசினஸ் வந்து நீடித்த நிலைத்த தன்மையாகவும் இருக்கும், அந்த லாபத்துல இருந்தும் குறையாது. அதுதான் இப்ப நிறைய கான்செப்ட் வந்து மதிப்பு கூட்டுறதுல வந்துருச்சு. ரெடி டு ஈட்ன்றாங்க. இப்ப நீங்க ஒரு பொங்கல் நம்ம செய்யணும் அப்படின்னா அரிசி எல்லாம் கழுவணும், பொங்கல் கிட்டே விக்குது, அதை வாங்கி சுடுதல்ல போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேக வச்சிட்டோம் இல்ல மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு போலாம்.
0: உண்மைதான் மேடம், எங்க வீட்டுல நாங்களே வாங்குவோம், பார்த்தா வெண்பொங்கல் மிக்ஸ்னே விக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்துல நம்ம போய் அரிசியை வாங்குவோம், பருப்பை வாங்குவோம், மிளகு வாங்குவோம், எல்லாம் வாங்கி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா சின்ன ஒரு கிட்டு தான், அதுல வெண்பொங்கல் ரெடி மிக்ஸ் விக்கிறாங்க. அடுப்புல வச்சிருந்தா காமன் நேரத்தை வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
1: அதே மாதிரி நம்மளுக்கு நேரமும் மிச்சம்.

இதன் மூலம் ரெண்டாவது வந்து இப்ப பேச்சுலரா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொன்றையும் தேடி தேடி வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுதான், அதாவது ஒரு வியாபாரியோ ப்ராஃபிட் அடைகிறது மட்டும் இல்லாம ஒரு வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துறதுன்றது வந்து இந்த மதிப்பு கூட்டு பொருளை தான் நம்ம திருப்திப்படுத்த முடியும். இப்ப நான் மிளகா கொடுத்துருவேன், அவங்க போயிட்டு அதை பவுடர் பண்றதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதே நான் பவுடரா கொடுத்துட்டேனா உடனே ஆம்லேட்ல போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு மேடம் உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எல்லா பழங்களையும் சோலார் டிரையர் மூலம் நல்லா காய வச்சு அதை சிப்ஸா வந்து கொண்டு வந்துட்டாங்க.

0: ஆகும். அதே நான் பவுடரா கொடுத்துட்டா உடனே ஆம்லேட்ல போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு மேடம் உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எல்லா பழங்களையும் சோலார் டிரையர் மூலம் நல்லா காய வச்சு அதை சிப்ஸா வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம காலத்துல அதெல்லாம் இருந்துச்சா? பழங்கள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இன்னைக்கு வந்து அழகா அந்த சிப்ஸ சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகுதுங்க. அதே மாதிரி வந்து ரெடி டு ஈட் சட்னி வந்துருச்சு. இன்னைக்கு வந்து சட்னி அந்த பாக்கெட்டை வாங்கி ஒரு சுடுதல்ல போட்டுனீங்கன்னா அது சட்னி வதக்க வேண்டியது இல்ல, அதே மாதிரி தாளிக்க வேண்டியது இல்ல, அதை கட் பண்ண வேண்டியது இல்ல. ரெடி டு ஈட் கான்செப்ட்ல வேர்ல்டு வந்து எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதுதான் நம்ம மதிப்பு கூட்டி பண்றதுனால வியாபாரிகளுக்கும் லாபம், அதே மாதிரி வாடிக்கையாளருக்கும் திருப்தி. இந்த ரெண்டுமே நம்ம பிசினஸ்ல இருக்கும் போதும் நம்மளுக்கு நிறைய வாடிக்கையாளர்ஸ் வந்து நம்மளுக்கு வருவாங்க. ப்ராஃபிட் வந்து எங்கேயுமே ஸ்டக் ஆகாது, வந்துகிட்டேதான் இருக்கும்.
1: ஒரு மதிப்பு கூட்டு பொருளுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இவ்வளவு தூரம் பண்ணா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழகா நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க. கண்டிப்பா கேட்கற நேர்கள் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு முருங்கைக்கீரையிலேயே இருந்து ஒரு 40 விதமான மதிப்பு கூட்டு பொருள் பண்ண முடியும், லாபகரமாக்க முடியும் சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. நேர்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸா இருக்கும். மேடம், உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் என்ன மேடம்?
0: பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணும்ன்றதா என்னுடைய எதிர்கால லட்சியம். அதே மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா பெண்கள் வந்து பின்வாங்க கூடாது. ஏன் பின்வாங்க கூடாது அப்படின்னா நமக்கான தகுதிகள், நமக்கான தேவைகள் எல்லாமே நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளை வந்து வழி நடத்துறவங்களுக்கோ இதை செய்யாதீங்கன்னு சொல்றவங்களுக்கோ தெரியாது. நான் ஒரு MSW படிச்சிருக்கேன். கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு மாசம் வந்து ஒரு 15,000-20,000 சம்பளம். கொரோனால எல்லாமே அடைச்சிட்டாங்க. என்னுடைய ஹஸ்பண்டும் நானும் ஒரு வேளை சோத்துக்காக நின்னோம். அப்போ இந்த சமுதாயம் வந்து எங்களை திரும்பி பார்க்கல. நைட்டு பூரா யோசிப்பேன், இந்த மாதிரி வேலை இல்லையே என்ன பண்றது என்ன பண்றது யோசித்தேன். அப்பதான் ஒரு கான்செப்ட் வந்து என் மனசுல இருந்துச்சு. சொந்த ஒரு பிசினஸ் இருந்தா நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணி கூட நம்மளுக்கான ஒரு ப்ராஃபிட்டோ வருமானத்தை எடுத்து இதை வந்து நம்ம இந்த போராட்டத்துல இருந்து தப்பிக்கலாம். வருமென்றது எல்லாத்துக்குமே தான், அது எப்போ வரும் யாருக்கு வரும் சொல்ல முடியாது. குடும்பத்துல வந்து ஆண் தான் சம்பாதிக்கணும்ன்றது கிடையாது. பெண் வந்து பிசினஸ் மூலம் ப்ராடக்டை சேல் பண்றது மூலம் சம்பாதிக்கலான்றத எங்க வீட்லயே நான் தான் உணர்த்தினேன். பெண்கள் வந்து நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தேவைகள், உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்துல நம்ம வந்து சந்தோஷமாவும் இருக்கலாம், நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். அதாவது வந்து உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு நிறைவுரை சொல்லியிருக்கீங்க. நீங்களே ஒரு தொழில் முனைவரை ஆனீங்க. இன்று 100,000+ பேருக்கு வந்து நீங்க வந்து தொழில் முனைவர் எப்படி ஆகலாம் அதுக்கான பயிற்சி நல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க. கேட்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுத்துருக்கீங்க. என்ன நேயர்களே, நீங்களும் நாளை சிறந்த தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சரோஜினி மேடம் வந்து தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து தன்னோட நீண்ட நெடிய அனுபவங்கள் நம்மள்ட்ட சொன்னாங்க. கண்டிப்பா கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள வகையால் அமைந்திருக்கும் நம்பிக்கையில நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு சரோஜினி மேடத்துக்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய சேவை, உங்களோட பணி இன்னும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வேலையை தேடாதீங்க, வேலையை வந்து உருவாக்குங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்துக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை அச்சாணி நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:44 நிமிடங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

0: தொபரோசிஸ் குறித்து முதல் பகுதியில் நிறைய தகவல்களை சொன்னீங்க டாக்டர். இந்த நோய் பரம்பரை நோயா வரக்கூடியதா, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, கூன் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால் என்னோட பையன் வந்து அந்த மாதிரி இருக்கான், இதனால் வந்து தலைமுறை தலைமுறையாக இந்த நோய் வந்து பாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மெடிக்கல் ரிசர்ச்சில் நம்ம இது வரைக்கும் ரூல் அவுட் பண்ணலை. ஆனால் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்ன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, வளர் இளம் குழந்தைகளுக்கு 80% குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் வருது அப்படின்ட்டு, இதை வந்து பர்டிகுலராக இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய நோய் தானா அப்படின்றது இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியல. பல்வேறு காரணங்கள்னால இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி பரம்பரை பரம்பரையாக தான் இந்த நோய் கேரி அவுட் ஆகுது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்கிறதுக்கான எந்த விதமான மருத்துவ ரீதியான பதில்களும் இல்லை.
0: ஓகே டாக்டர், அதிக எடையுடைய பள்ளி பைகளை சுமக்கும் பொழுது இந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படுகிறது, இதனால இந்த நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
1: இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து இப்போ வந்து நம்ம குழந்தைகள் வந்து பாடசாலைக்கு செல்லும் போதே வந்து நிறைய புத்தக பைகளை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப கூன் போட்டு முன்னாடி வளைந்து அந்த புத்தக பை வந்து வெயிட்னால் வந்து இந்த முதுகு எலும்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் நெளிமுதுகு நோய் வருமா அப்படின்னாக்கா இதை வந்து கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்கோலியோசிஸ்க்கான ஒரு அறிகுறி தென்பட்டு அதன் மூலமாக இந்த குழந்தை வந்து இவ்வளோ பெரிய புத்தக பையை சுமக்கிறதுனால அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இருக்குது, ஆனால் இந்த புத்தக பை சுமக்கிறதுனாலையும் வந்து இது ரெண்டும் ஆடட் இதுவாகிட்டு இதனால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தை அதிகப்படியான ஒரு புத்தக பை சுமக்கிறதுனால வந்து இந்த நெளிமுதுகு வரும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற தசைகளும் முதுகு தண்டுவடமும் ஒரு அயற்சிக்கு உண்டாகி ஒரு வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கம்ப்ளீட்டாக நெளிமுதுகில் போய் முடியும் அப்படின்றது சொல்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை.
0: தொடர்ந்து கணினி பயன்படுத்துவதாலேயோ அல்லது லேப்டாப் போன்றவற்றை மொபைல் போன்றவற்றை பயன்படுத்துவதாலோ இந்த நெளிமுதுகு நோய் ஏற்படுமா?
1: நீங்கள் புத்தக பை அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கேள்வி. இப்போ பெரியவங்க வந்து இந்த மடிக்கணினி யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனாலையோ வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட் கொஸ்டின். இது எல்லாமே வந்து எர்கனாமிக்ஸ் எனப்படுகின்ற நம்ம தொழில்முறை சார்ந்து நம்மளுடைய உடல் அவயங்களை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். நம்மளுடைய சேரில் உட்காந்துருக்கோம், நம்மளுடைய டேபிளில் வந்து நம்மளுடைய சிஸ்டம் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளோட தோள்பட்டையும் நம்மளுடைய டேபிளும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய லேப்டாப்போட கீபோர்ட்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட தோள்பட்டை வந்து நேராக இருக்கணும், ரொம்ப ஸ்லவுச் அப்படின்ட்டு சொல்லுவோம். முன்னோக்கி போயிட்டு துருத்திட்டு பார்க்கக்கூடாது. அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து இணையாக இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் எர்கனாமிக்ஸ். இதை தவிர வந்து நீங்கள் உயரம் குறைந்த டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை உயரம் குறைந்த சேர்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இந்த ஒரு சமதளம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு. அதனால நம்ம வந்து முன்னாடி போயிட்டு துருத்திட்டு சிஸ்டமை நம்ம ஹேண்டில் பண்றோம். அதனால வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டைலைட்டிஸ் அப்படின்ற கழுத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இதை பீரியாடிக்கா இது நாள்பட்டு போகும்போது நம்மளுடைய தோள்பட்டையிலையோ நம்மளுடைய மணிக்கட்டிலையோ அல்லது நம்மளுடைய முதுகு வலியோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் இது வந்து நெளிமுதுகு நோய் எனப்படுகின்ற இந்த ஸ்கோலியோசிஸ்ல வருவதற்கான வாய்ப்பு இல்லை.
0: ஓகே டாக்டர், ஆரம்ப நிலையிலேயே இந்த ஸ்கோலியோசிஸ் நோயை கண்டறிவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க டாக்டர். இதுல வந்து முக்கியமாக இயன்முறை மருத்துவம் எத்தகைய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் டாக்டர்.
1: நம்ம வந்து இந்த நோய் வருவதற்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் வந்து விளையாடும் போது அவங்களுடைய உடல் அமைப்பை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவங்களோட தோள்பட்டையும் அவங்களோட இடுப்பும் சமதளத்தில் இருக்கா அப்படின்றது. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் அந்த குழந்தைகள் அமரும் விதம், அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இதில் ஏதேனும் ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம் காணப்படுது அப்படின்னா அதை மெடிக்கல் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கலாம், இல்லை பிசியோதெரபி மருத்துவர் அணுகி நம்ம வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வராங்க அப்படின்னாக்கா இயன்முறை மருத்துவத்தில் இந்த குழந்தைகளுக்கு வந்து அது சம அளவில் எல்லா உடல் உறுப்பு மூமெண்ட்ஸ் அப்படின்ற வேலைகளை வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். அதாவது மூட்டுக்களில் ஏற்படுகின்ற எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தசைகளை வந்து வலுப்படுத்த செய்யணும். இந்த வலுப்படுத்த செய்யும் போது இந்த முதுகு தண்டுவடத்தையும் நம்ம வந்து அதாவது வலுவை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யலாம். அதே மாதிரி கோர் மசில்ஸ் எனப்படுகின்ற அடிவயிற்று தசைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இது மாதிரி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுனால அடிவயிற்று தசைக்கும் இந்த நெளி முதுகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு மட்டும் தோட மட்டும் முடியாமல் நம்மளுடைய அடிவயிற்று தசைகள் தான் வந்து நம்ம நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உட்காரதுக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது. அதாவது கோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிறதுனால வந்து கம்ப்ளீட் நம்மளுடைய முதுகே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் வந்து நம்ம பேஸ்மெண்ட் எனப்படுகின்ற இந்த கோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முதுகு தண்டு வடம் அது வெர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நம்ம இந்த கோர் மசில்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது தான் வந்து நம்மளுடைய அந்த முதுகு

0: தண்டோடம் வந்து ஒரு பக்கமாக ஏசிமெட்ரிக்கல் எனப்படுகின்ற ஒரு சமதளத்தில் இல்லாமல் ஒரு நெளி முதுகு அளவுக்கு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய ஷோல்டர் மசில் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய மார்பு தசைகள் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாமே பண்ணும்போது நம்ம இந்த நெளி முதுகிலிருந்து நம்ம நிச்சயமாக நம்ம கொண்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய பாஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம நடக்கிறது நிற்கிறது உட்கார்றது எல்லாமே நல்ல ஒரு பாஸ்டரை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாவும் இந்த மாதிரியான நாள்பட்ட ஒரு பாஸ்டர்னால் வரக்கூடிய அந்த கழுத்து வலி, முதுகு வலி, இல்லை தோள்பட்டை வலி, இது எல்லாமே நம்ம குறைக்கலாம். நெளி முதுகு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்வதற்கு முன்னாடியே நம்ம ஏன்முறை சிகிச்சை எனப்படுகின்ற ஃபிசியோதெரப்பி நம்ம செய்து இந்த குழந்தைங்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். முதுகு எலும்பு வந்து 20-40 degrees அதிகமாக போகும்போது தான் நம்ம நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கேரி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் நோயோட ஆரம்ப நிலையை நம்ம கண்டறிந்த பிறகு இயன்முறை மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் கூட கட்டுப்படுத்த முடியும், முற்றிலும் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத சொன்னீங்க. நாள்பட்ட இந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபடாமல் இருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னா இவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவி செய்கிறாங்க?
0: ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு மருத்துவரை அணுகி இதுக்கு வந்து தீர்வு காணுவாங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர் இளம் பருவத்தில் வரும்போது யாரோ நம்ம நண்பர்களோ இல்லை நம்மளோட உறவினர்களோ உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம மருத்துவரையோ இல்லை இயன்முறை மருத்துவரையோ சந்தித்து இதற்கான தீர்வுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் தாண்டி ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அது அப்பா அம்மா கவனிக்காமல் விடும்போது இது நாள்பட்ட பிரச்சனையாக போகும்போது இது வந்து ஒரு டிசேபிலிட்டி அப்படின்ற லெவலுக்கு போவோம். என்னோட வேலை வந்து என்ன நானே சார்ந்து செஞ்சிக்காம என்னோட ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு நான் மற்றவரை வந்து சார்ந்து இருக்கும்போது அந்த லெவலுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொண்டு வரோம். இந்த மாற்றுத்திறனாளிகளில் வந்து ஸ்கோலியோசிஸ் இந்த நபர்களை வந்து நம்ம லோக்கோமோட்டோர் டிசபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முடியாமல் அவங்கள தாங்களே பராமரித்து கொள்ளாமல் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த மருத்துவ சேவைகள்லாம் வழங்குறாங்க. எங்களோட விழுதுகள் என்கின்ற மையமே வந்து தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கீழ் தான் இயங்குது. ஸோ இந்த மையத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எனப்படுகின்ற குழந்தைகள் பேசுவதற்கான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி மனநல ஆற்றுநர்கள், அதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் இருக்குனாக்கா அது குழந்தையை மட்டும் பாதிக்காமல் அப்பா அம்மாவையும் வந்து ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தையை சரிப்படுத்தலாம் வந்து இந்த ஒரு ட்ராமா அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து என்னோட குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, என்னோட நண்பர்களோ உறவினர்களோ வந்து ஏன் உன்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி பார்த்துக்கல அப்படின்ட்டு ஒரு ட்ராமாவுக்கு போகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த விழுதுகள் அப்படின்றது ஒரே ஒரு மையத்தில் எல்லா விதமான சிறப்பு சிகிச்சையிலும் செய்வதற்குரிய தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இது இயங்குகிறது. இது உலக வங்கியோட ஒரு கொலாபரேஷனோடும் இது இயங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் இது மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இது இயங்குகிறது. மத்திய அரசோட சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்கிறாங்க. ADIP அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், வீல் சேர்ஸ், இல்லை பார்வைத்திறன் குறைந்தவர்களுக்கு வந்து அந்த கேன்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த முக்காலி யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கான கைத்தாங்கல் கொண்டு போகிற அந்த ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி அதாவது மருத்துவ உபகரணங்கள் மொத்தமாகவே மத்திய அரசும் வந்து வழங்குகிறது. பிரதம மந்திரி திவ்யாஷா கேந்திரா PMDK அப்படின்ற ஒரு சென்டர் வந்து இந்தியா முழுவதுமே ஆரம்பிக்கப்பட்டு ஆலிம்கோ எனப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், அதாவது செயற்கை உறுப்புகளை செய்யக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் வந்து இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மருத்துவ உபகரணங்களையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. அப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைனாலும் மருத்துவ உபகரணம் 75% காஸ்ட் வந்து மத்திய அரசு தாங்கிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த பயனாளியே கொடுத்து வாங்கிக்கிற அளவுக்கும் மத்திய அரசோட செயல் திட்டங்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்டு கொடுக்கறதுலேருந்து அவங்க படிக்கிறதுக்கான விஷயங்கள்லேருந்து படித்து முடித்த பிறகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கு கொண்டு வர்றதுக்கான மெயின் ஸ்ட்ரீம் விஷயங்களும் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கறது அப்படின்றது, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னாக்கா அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூகத்தை சார்ந்ததும் ஒரு தேசத்தை சார்ந்ததுமாகவே பாவிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள்.
1: ஸ்கோலியோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள்

0: உதவியெலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க சார். இப்போ இந்த நோய் குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கியமான ஆலோசனை என்ன டாக்டர்?
1: ஆக்சுவலி நம்ம முதல்லே சொன்ன மாதிரி குழந்தைங்கள வந்து நீங்கள் கண்காணிக்கணும். அவங்கள வந்து ஃபிசிக்கலாக அவங்க நடக்கிறது நிற்கிறது ஓடுறது எல்லாம் எப்படி இருக்காங்க குழந்தைங்க, மற்ற குழந்தைங்களோட நம்மளுடைய குழந்தை நார்மலாக இருக்காங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டீவியேஷன் காணப்பட்டுதுன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக ஒரு மருத்துவரை அணுகி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து வீட்டில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயம். இதையும் தாண்டி போகும்போது ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தைகளை கண்காணித்து ஏதேனும் உடல் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மருத்துவரை அணுகி இந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இதையே முடிச்சிடலாம். இதையும் தாண்டி போகும்போது தான் வந்து இவங்களோட அந்த கண்டிஷன் வந்து சிவியாரிட்டி அதிகமாக ஆகுது. எந்த ஒரு வேலையும் அவங்களே செஞ்சுக்க முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். நம்ம குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சதுனாக்கா இது உடனடியாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகலாம். இல்லைனாக்கா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களுடைய விழுதுகள் சென்டரில் நீங்கள் எண்முறை மருத்துவரை அணுகி வந்து நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு குழந்தைகள் நல மருத்துவரையோ இல்லை பொது நல மருத்துவரையோ நீங்கள் அணுகினாக்கா அதுக்கான செயல் திட்டங்களை வந்து அந்த மருத்துவர்களே கொடுப்பாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்மளுடைய விழுதுகள் சென்டரில் போயிட்டு இதுக்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இந்த ஃபிசியோதெரபி மருத்துவரை பார்த்தும் ஆலோசனைகளை பெற்று நலமாலாம்.
0: ஓகே டாக்டர், இதற்கான ஆலோசனைகளும் உதவிகளும் இலவசமாக வழங்கப்படுதா?
1: ஆமாம், நம்மளுடைய விழுதுகள் மையத்தில் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் நெளிமுதுகு நோயாளிகள் மற்றும் அனைத்து விதமான மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 21 மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது 1-to-1 அப்படின்ற மாதிரியே கொடுக்குறோம். இதே நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னாக்கா அதோட மருத்துவ செலவுன்றது ரொம்ப அதிகமான செலவு. இதை வந்து தமிழ்நாடு அரசோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழாக முற்றிலுமாக இலவசமாகவே வழங்கப்படுகிறது.
0: ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினத்தின் அவசியம் குறித்து நிறைவாக உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அதோட தீர்வு வந்து மிக எளிதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற நெளிமுதுகு நோய்க்கும் நான் சொல்கிறது. இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்க அந்த சிவியாரிட்டி பொறுத்து தான் வந்து நம்மளுடைய மருத்துவ தீர்வுகளும் ஃபிசியோதெரப்பி தீர்வுகளும் அமையும். பெற்றோர்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக எந்த ஒரு நோய்க்கும் வந்து தீர்வுகள் மருத்துவத்துறையில் உள்ளது. அதனால் இது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என் குழந்தை இந்த மாதிரி இருக்குது, மற்ற குழந்தைங்களை விட என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தங்களை தாங்களே வந்து வருந்திக்காமல் அதுக்கான தீர்வை நோக்கி செல்லும்போது முக்கியமாக ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களை நெளிமுதுகு நோயாளிகள் அணுகி ஆரம்ப கட்டத்திலேயே மிக நல்ல தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியும் இல்லை அப்படின்னும் போது பொது அறுவை சிகிச்சை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கு பின்பாக ஏன்முறை மருத்துவத்தை செய்து கொண்டும் அவர்கள் நலம் அடையலாம்.
0: ஸ்கோலியோசிஸ் எனப்படும் நெளிமுதுகு நோய் குறித்தும் அதன் மூலம் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்தும் இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று விளக்கமாக சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
1: நன்றி மேம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நந்தனார் சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் இ சிந்துஜா அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

வெள்ளிமலைக்கு அடிவாரத்துல உபமன்யு மகாமுனிவர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்றார் போல, நந்தனாருங்கிற உன்னதமான நாயன்மார் எப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை ரசிச்சு சொல்றார். இந்த நந்தனார் சரித்திரத்தை செருக்குழார் எழுதிய பெரிய புராணத்தை ஒட்டி நமக்கு ரொம்ப அற்புதமான பாடல்களால ரசிக்கும் வண்ணம், மெய் சிலிர்க்கு வைக்கும் வண்ணம் கொடுத்தது ஆன தாண்டவபுரம் கோபாலகிருஷ்ண பாரதியார். அற்புதமான சாகித்யங்களால தமிழ் சுவையும் இசைச்சுவையும் குன்றாம நமக்கு அருளி கொடுத்திருக்கார். ஆனை தாண்டவரும் கோபாலகிருஷ்ண பாரதியார் சிறந்த ஹரிகதா விற்பனர். எல்லா இடத்துக்கும் போய் தன்னுடைய ஹரிகதையால மக்களை கவரக்கூடிய வித்வான். ஆனா இவர் மனசுக்குள்ள ஒரு நிர்ணயம் பண்ணிருந்தார், எந்த இடத்துல சைவ வைஷ்ணவ வேதம் இல்லையோ அந்த இடத்துக்கு தான் நான் போறது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தார். அப்படி ஒரு சமயம் நாகப்பட்டினத்திலேருந்து ரெண்டு சகோதரர்கள் வர, கந்தப்ப செட்டியார் செல்லப்ப செட்டியார் ரெண்டு பேரும் வந்து, சுவாமி நீ எங்கள் ஊரில் உங்கள் கதையை சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே அவளை நன்னா உத்து பார்த்தார். நன்னா நெத்தி நிறைய விபூதிட்டு இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை பார்த்து சொன்னார், ஆ நான் வரேன், ஆனால் நான் வந்தேன்னா மகாவிஷ்ணுவை பற்றி தான் கதை சொல்வேன், உங்களுக்கு தேவலாமான்னு கேட்டா. வா ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட முகம் சுடிக்காம உங்க திருவாக்கினால எந்த சரித்திரம் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான்னு சொல்ல, இந்த இடத்துல சைவ வைஷ்ணவ பேதம் இல்லை, இந்த இடத்துல சரித்திரத்தை சொல்லலாம்னு மனசுக்குள்ள உறுதிப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போறார். போகும்போதும் எந்த சரித்திரம் சொல்ல போறாருன்னு தெரியாது, அந்த இடத்துக்கு போன போதும் தீர்மானம் பண்ணி முடிக்கல, இடத்துல போய் உட்கார்றார் அந்த சமயமும் தீர்மானம் பண்ணப்படலை. சுவாமிக்கு ரெண்டு மாம்பழம் நைவேத்தியம் பண்றார், அந்த மாம்பழத்திலேருந்து ஒரு ஒளி கிளம்பி அது நந்தனார் அப்படின்னு எழுதி காண்பிச்சதாகவும், அப்ப பகவானுடைய சித்தம் நந்தனாருடைய திருச்சரித்திரத்தை சொல்லணுங்கிறத தீர்மானம், பக்தாளுக்கு நந்தனார் போல ஒரு பக்தி வாய்க்கணும் அப்படின்னு இந்த கலிகாலத்துக்கு அந்த பக்தி தேவைங்கிறதுனால பகவானே அனுகிரகம் பண்ணி நந்தனார் சரித்திரத்தை சொல்ல சொல்லியிருக்காருன்னு தீர்மானம் பண்ணி அந்த திருச்சபையில நந்தனாருடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். சரித்திரத்தை சொல்லி முடிச்சார், நந்தனாருடைய சரித்திரத்தை கொண்டு போய்

தமிழ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தமான வித்வான் தமிழ்தாத்தா நாம் போற்றக்கூடிய ஊவே சுவாமிநாதையருடைய குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட போய் காமிக்க போகிறார். அவர் தமிழ் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக போகிறார். வாசலில் திண்ணையில் இவர் உட்காந்துருக்கார். சிஷ்யன் உள்ளே போய் காண்பிச்சோடனே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்கிறார், என்னது இது, யாப்பிலக்கணவே சரியில்லை இதுக்கு. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சிறப்பு பாயிரம் ப்ரிஃபேஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த சிறப்பு பாயிரம் முத்திரை கொடுக்க முடியாதுன்னுட்டேன். இவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். இருந்தாலும் இந்த திண்ணையில உட்காந்துட்டு அப்படியே பாடிட்டு இருக்கார். கனகசபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். மத்தியான நேரத்துல அப்படியே ரம்யமா தன்யாசிய பாடும்போது உள்ள இருக்கிற மீனாட்சி சுந்தரம் பிள்ளையால உட்கார முடியல. சிஷ்யனை சொல்லி அனுப்புற, யாருடா உள்ள போய் பாடுறது, போய் பார்த்துன்னு வான்ற. போய் பார்த்துன்னு வந்து சொல்ல உடனே அவரை உள்ளே கூப்பிடுறார். பாயிரம் எழுதி தர மாட்டேனாரு, இப்போ எழுதி தரேங்கிறார். என்னன்னு, தமிழ் இலக்கணம் சரியா இல்லாமல் போனாலும் இந்த இசை என்னமோ என் மனசை உருகதான் பண்ணுறது, அதனால இலக்கணமும் ஒரு தடையாக இருக்க வேண்டாம் ஒரு உன்னதமான படைப்புக்குன்னு எழுதித்தர. இவர் வாங்கிப்பாரோ, இவர் இவர்கிட்ட காமிக்க போனது தமிழுக்காக. இவர் தமிழ் நன்னா இல்லை பாட்டு நன்னா இருக்குன்னா பாட்டில் சிறந்த வித்வான்ட்டு தானே போய் பாட்டை பற்றி காமிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறார். நேர திருவையாருக்கு போறார். தியாகராஜ சுவாமி ஏகாந்தமா ராம பூஜையில ஈடுபட்டிருக்கார். ராம பூஜை முடிச்சு எல்லாருக்கும் பிரசாதம் தர பிரசாதத்தை வாங்கும் போது இவரும் அந்த கியூல நிக்கிறார். வரிசையில நின்று வாங்கிக்கிறார். வாங்கும்போது எந்த ஊர் அப்படின்னு கேட்கிறார். இப்ப மாதிரி உங்க பேர் என்னன்னு கேட்கல. எந்த ஊர்னு கேட்கும் போது நான் மாயூரம் அப்படிங்கிறார். ஓ, நீங்க மாயூரமா? ஆமா சுவாமின்னு. இங்க மாயூரம்னா மாயவரத்தில் கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒருத்தர் நந்தனார் சரித்திரம் போட்டிருக்காரே, உங்களுக்கு அவர் தெரியுமோ அப்படின்னு தியாகராஜ சுவாமியே கேட்கும் போது கோபாலகிருஷ்ண பாரதியார் அப்படியே சிலிர்த்து போயிட்டார். இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சிலிருக்கிறார். அப்பதான் நீங்க ஆபோகி ராகத்தில் பாட்டு போட்டிருக்கேளான்னு கேட்கிறார். அது ஆபோகி தவிர எல்லாத்துலேயும் பாட்டு போட்டுட்டார். நாளைக்கு பாடி காமிக்கிறேளான்னு கேட்கும் போது ஆஹா, நிச்சயமா பாடுறேன் அப்படின்னார். அடுத்த நாள் பிரணதார்த்திகரன் தர்மசம்வர்தினி சந்நிதியை பிரதட்சிணம் பண்ணிட்டே மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு தியாகராஜ சுவாமிக்கு முன்னாடி உட்கார்றார். தியாகராஜ சுவாமி பாடும்னு சொன்ன உடனே தியாகராஜ சுவாமியே சமானம் எவரு ரமணின்னு பாடியிருக்கார். என் ராமனுக்கு சமானமா லோகத்துல ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு பாடினவர் கிட்டேயே போய்,

சமாதமாகுமா கிருபாநிதி இவரை போலேன்னு பாடின உடனே தியாகராஜ சுவாமிக்கு பேதம் இல்லை, ரசிச்சு புகழ்ந்தார், பிரம்மானந்தமா இருக்கு அப்படின்னு சொன்ன. ஆனத்தாண்டபுரம் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய நந்தனார் சரித்திரத்தை உபமன்யு மகாமணிவர்த்தனுடைய சிஷ்யாளுக்கு சொல்றார் போல வடிக்கிறார். வானத்துக்கு ஒரு ஜோதி கைலாசத்துக்கு கிளம்பும் போது யாரையுமே வணங்காத உபமன்யு மகாமணிவர் இந்த ஜோதிக்கு நமஸ்காரம் பண்ணும் போது உபமன்யு மகாமணிவருடைய சிஷ்யாள்லாம் கேட்கிறா, இங்க யாருக்கு நமஸ்காரம் பண்ணு? பூலோகத்திலேருந்து ஆதனூருங்கிற இடத்திலேருந்து நந்தனாருங்கிற பெரிய மகான் வந்திருக்கார், சிவபெருமான காட்டிலும் இவருக்கு தான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சிஷ்யாலும் நமஸ்காரம் பண்ண அந்த திருச்சரித்திரத்தை எனக்கு சொல்லணும்னு கேட்க உபமன்யு மகாமுனிவர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்றார், திரு

உபமன்யு மகாமுனிவர்தனுடைய சிஷ்யாளுக்கு சொல்லனானார். இந்த நந்தனாருங்கிற திருநாளை போவாருடைய கிராமம் சீர்காழிக்கு பக்கத்துல கொள்ளிடத்துக்கு சமீபத்துல ஆதனூர் அப்படிங்கிற குக்கிராமம். அமராவதி பட்டணமே தோற்கக்கூடிய அளவுக்கு மாட மாளிகைகளும் கூட கோபுரமும் இருக்கான். நஞ்சை புஞ்சைகளால் அற்புதமாக சூழப்பெற்ற திருநகரத்துல இந்த கிராமத்தை ரொம்ப ஒசத்தியா பேசுறார். எதுக்காக இந்த கிராமத்தை போய் ஒசத்தியா பேசுறாருன்னா, அது பக்கத்துல இருக்கிற பாழும் கொல்லைய கூட ஒசத்தியா பேசுறாரேன்னு பார்த்தா, ஸ்காந்த புராணத்துல சிவபக்தனான நந்தனார் குடியிருந்ததால அதுவே கைலாசம் அப்படின்னு சொல்றதுனால, சிவபெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அதுவே கைலாசம்ங்கிறதுனால இந்த பக்தன் நந்தனார் வாழக்கூடிய இடத்துல நிச்சயமா சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் ஆரோகணம் பண்ணக்கூடியதான இந்த ஆதனூரே கைலாசம்னு போற்றக்கூடிய வகையில இந்த சுபிக்ஷமான ஆதனூர்ல புலைப்பாடி ஒன்றில் வசிக்கிறார் பஞ்சம குலத்தவர் புலையர். அங்க இருக்கக்கூடிய கூரை வீடுகள்ல சுரையெல்லாம் படர்ந்துட்டு இருக்கான். அதை சுத்தி நாய்கள்லாம் கத்தின்னு இருக்கு. அந்த பாழும் கொல்லையில வெள்ளெலும்பு நரமெல்லாம் அங்கங்க அப்படியே போடப்பட்டிருக்கு. குட்டைகள்ல நண்டெல்லாம் குடியிருக்கு. இப்ப எல்லாரும் இழுப்பு மணிய அறையில அணிஞ்சுட்டு இருக்கா. சங்கு தோடு காதணி போட்டு இருக்கா. யாருக்கும் பகவான்னால என்னன்னு தெரியாது. இந்த தெற்கு வாசல் புறத்துல எல்லாரும் குடிச்சுட்டு மது உண்டு கெக்கலிச்சுண்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பேசுறாளே ஒழிய சிவபக்தி கொஞ்சம் கூட இல்லையாம். சிவனால என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல

அற்புதமான இடத்துல ஒரு பக்தர் வாழ்ந்தாருங்கிறத விட பக்தினாலே என்னன்னு தெரியாத ஒரு சேரியில இந்த பக்த நந்தனார் வாழ்ந்தார். எப்படி அவருக்கு சிவபக்தி வந்திருக்கும்னா, சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தை சொல்றார், எந்த வயசுக்கு பக்தி வந்தது, ஒருத்தருக்கு ஒரு ஒரு வயசுல பக்தி வந்தது. என்ன பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிற

தோட அங்கிய பின் ஒரு குழந்தைக்கு பிறந்து உணர்வு வைப்பு வந்ததோ அப்போலேருந்தே இவருக்கு சிவபக்தி பீரிட்டுதுங்கிற இந்த நந்தனார் வேரிகை தமுக்கு செண்டை யாழ் போன்ற நரம்பு வாத்தியங்களுக்கு வார்த்தோல் பொருத்துற பணியில இருந்தார். அப்படி எந்த காரியம் பண்ணும் போதும் ஒரு அந்தனரோட வயல்ல வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்படி வீட்டு பண்ணையில இருந்தாலும் சரி வெளியில வேலை பார்த்தாலும் சரி எப்பவுமே வாய் வலிக்க வாய் வலிக்க சிவநாமாவையே சொல்லிட்டு இருப்பார். சிவநாமத்துக்கு ஈடு உண்டோன்னு தாளம் போட்டு குதிச்சு குதிச்சு பாடுவார். தெருவோட வாறு தோல் இருக்கு, எல்லாரும் வாங்கிக்கோங்கோ, சிவநாமத்தை எல்லாரும் சொல்லுங்கோ, எல்லாரும் பயன்பெறலாம்னு

தூதுவாதே தெரியாது. அப்படியே ஆண்டவருடைய அடிமனா அடிமனான அழுவார். அப்படியே சிவபெருமான் கோவிலுக்குள்ள போக முடியலன்னு சிவநாமத்தையே சொல்லி திருப்திப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனிடத்துல போய் ஒரு பக்தர் சொல்றார், ஏண்டா நந்தா இப்ப பார்த்தாலும் சிவன் கோவிலுக்குள்ள போக முடியலன்னு வருத்தப்படுறியே, இங்க பக்கத்துல திருப்பூங்கூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்துல இருக்கு, அந்த ஊருக்கு போனேன்னா அந்த பகவான் ரொம்ப பெரிய மூர்த்தி ஆதலால அந்த சிவலோகநாதன் அந்த பகவான், அந்த பகவானை நீ வெளியில நின்றனாலே தேரடியில நின்னாலே பார்க்கலாம், பெரிய பாக்கியம், நீ போடா அப்படின்னு சொன்ன உடனே இத்தனை நாள் சிவா சிவா சிவ சிவன்னு சொன்னவோ இப்போ நாம ஜபம் என்னன்னா திருப்பூங்கூர் போனோம் திருப்பூங்கூர் போனோம் திருப்பூங்கூர் போனோன்னு, எப்போ பார்த்தாலும் திருப்பூங்கூர் போகணும்னு ஆசைப்பட்டவர் தான் மட்டும் போனால் நல்லா இருக்காதே, ஒரு சத்சங்கமாக நிறைய பேர் சேர்த்துன்னு போனோன்னு ஊரில் எல்லாரையும் கூப்பிடுறார். அதன் ஊர்

திருப்பூங்கூர் பகவானை பார்க்கணும்னு எல்லாரையும் அழைச்சின்னு வரார். அந்த ஊரில் போனால் சிவலோகநாதன் பெரிய மூர்த்தியா, அதனால தேரடில் நின்று பார்க்க போகிறோங்கிற கனவோட வந்திருக்கார். ராத்திரி தூக்கம் பகல் தூக்கம் இல்லை. சிவலோகநாதா எனக்கு தரிசனம் பண்ண போறியா, எனக்கு தரிசனத்தை கொடுக்க போறியா, எப்பேற்பட்ட அற்பன்னா எனக்கும் கூட இந்த பாகியம் கிடைச்சிருக்கேன்னு வெளியில நிக்கிறாராம். எல்லாரும் வாங்கணும், எல்லாரும் பார்ப்போம் ஆசையோட. சிவலோகநாதனை கண்டு சேவி

செவிச்சிடுவோம் வாரி வாங்கி. மானுட ஜென்மம் கொடுத்தா அத்தனை வணங்க கரங்கள் அளித்தார் இந்த பகவான. தேனாலையும் பாலாலையும் இருந்தாலாவது அந்த பகவான் மேல படக்கூடிய பாகியம் கிடைச்சிருக்குமே. இந்த ஜென்மத்துல பகவான பார்க்கணும்னு ஆசையோடு வந்திருக்காராம். திருப்புங்கூர் சிவலோகன் சேவடி கண்மிக நினைந்து விருப்பினோடும் தம் பணிகள் வேண்டுவன செய்வதற்கே அறுத்தினால் ஒரு பட்டு மாதல் ஊர்தனில் நின்று

அப்படியே குதிச்சுண்டு பாட்டு பாடிண்டே வராராம். சிவலோகநாதன் திருச்சன்னிதானம், பகவானை பார்க்கலான்னு எட்டி பாக்குறாராம். ஆனா என்ன தெரியலையே பகவான் என்ன மறைச்சுட்டு இருக்கு, நந்தி மறைச்சுட்டு இருக்கு. நந்தி பெரிய மூர்த்தியா பகவானை மறைச்சுட்டு இருக்கே. சுவாமி நான் என்ன பண்ணுவேன், என்னை போல ஒரு அற்பன் வரதா முடியும், ஆனா தரிசனத்தை கொடுக்க வேண்டியது ஓன் கடமையாச்சே. என் கடமையிலேருந்து நான் வழுவல, ஆனா பகவானே சிவபெருமானே உன்னுடைய கடமையிலேருந்து நீ வழுவெட்டியோ. சிவலோகநாதன் திருச்சன்னிதானம் மலையாகிய

பாழ்வினை குவிந்து மலையாகி இப்படி மலையாகி இப்படி மறைத்ததோ என்றார். என்ன சொல்றார் நந்திகேஸ்வரர்? அப்படி சொல்லலாமானா, பக்தா என்ன வேணா சொல்லலாம், உண்மையான பக்தி இருந்தா நான் பல காலம் பண்ணின இந்த பாழ்வினை, நான் பண்ண பிராரப்த கர்மம் பாவம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மலை மாறி இந்த நந்தி மறைச்சின்னு இருக்கான்னு கேக்குற. வழி மறைத்திருக்கு

வழியில இந்த மாடு படுத்துட்டு இருக்கேங்கிறார். நான் சுவாமி நான் உள்ள வரேன்னு சொல்லலையே. தேரடியில் நின்று தரிசித்தாலும் போதும், கோவில் வரமாட்டேனே ஐயே. சுவாமி நான் ஒன்றும் பெருசாக கேட்கல சுவாமி, நந்திகேஸ்வரர் மலை மாதிரி மறைச்சுருக்காரே, இவர் சித்த ஓரடி விலகினால் ஓரடி விலகினால் போதும், அங்கே ஒரு அடி விலகினா போறோம். உற்றுப்பார்க்க சற்றே சற்றே விலகாதோ, இப்பயானும் சுமரியாதியா சொல்லலாமா, இப்பயும் சொல்ல சற்றே விலகாதோ இந்த மாடு வழிமறைக்கிறதே, ஒரு அடி விலகினா போருமேனு சொல்ல நந்தனாருடைய புலம்பலுக்கு சுவாமிக்கே தாங்க முடியல. நந்தனார் உடைய புலம்பல் தாங்காம பகவான் சொல்றார், அப்பா எனக்கு தப்பு பண்ணினா கூட மன்னிச்சிருவேன், என்னுடைய பக்தனுக்கு தப்பு பண்ணினா நான் பொறுத்துக்கவே மாட்டேங்கிறார். நீ இப்ப நகர்ந்துக்கலன்னா நந்திகேஸ்வரா, உன்னுடைய நான்கு வித புருஷார்த்தங்களும் புண்ணியம் பண்ணி சேர்த்த நான்கு வித புருஷார்த்தங்களும் போயிடுங்கிற நந்திகேஸ்வரருக்கு. அதனால

அவர் சொல்கிறார், சாதி முறைமை பேசுகிறான், நான் கீழ் ஜாதிங்கிறதுனால தான் என்ன உள்ள விடலையான்னு கேட்குறான்டா, நான் எல்லாருக்கும் ஒன்று தானேங்கிறார் சிவபெருமான். தன்னை இகழ்ந்து பேசுகிறான், தன்னை ரொம்ப தாழ்த்திண்டு பேசுகிறான். போதில குணமுடையோன் கோபம் கொண்டால் தாழ மாட்டாய், போதில குணமுடையோன் கோபமே வராத ஒத்தனுக்கு கோபம் வந்தால் நீ தாங்க மாட்டேன், சூதுவாது தெரியாதவனுக்கு கோபம் வந்தா நீ தாங்க மாட்டான். வேத குலத்தை போற்றுதான், வேத குலத்தை போற்றுதான்டா என்ன பண்றான், நம் விரும்பி விரும்பி ஏற்றுறான், விரும்பி விரும்பி அஞ்சனர்களை துதிச்சு போட்டுறான். நான் இப்படி தாழ்ந்தவன்கிறதுனால்தான் காட்சி கொடுக்கலையான்னு கேட்கறான், இல்லையே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாருக்கும் பகவான் ஒண்ணுதாங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். நந்திகேஸ்வரா, பக்தியில் கரை கண்டவன் பார்த்து பார்த்து உண்டவன், கடைசியில சொல்றார், சித்தம் குறையில் நமது செல்வம் முற்றும் குறையும். நீ தரிசனம் கொடுக்காம நீ விலகலன்னா உன்னுடைய செல்வம் முற்றும் குறையும், அதனால் நீ தயவு செய்து சற்றே விலகி இரும் பிள்ளாய், நீ விலகி இரும் பிள்ளாய். புள்ளாய் அப்படின்னா நீ நகருன்னு சொல்றதுக்கு நந்திகேஸ்வரிடத்திலேயே இந்த புள்ளாய் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ற சிவபெருமான். நீ நகரு விலகு அப்படின்ன உடனே சுவாமி சொன்னே நந்திகேஸ்வரரும் அப்படியே மனசு கலங்கி தூர விலகிறார். இவருக்கு எப்படியும் நம்ம புலம்ப தான் போகிறோம், நமக்கு தரிசனம் கிடைக்காது அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். மனசை தேதிக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு ஒரு அடி விலகி நந்திகேஸ்வரர் விலகி சிவபெருமானுடைய காட்சி கிடைச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குதித்தார், எக்களித்தார், உள்ளம் கழித்தார், பள்ளு படித்தார், கண்ணீர் படித்தார், ஒரு தரம் துடித்தார், இரு தரம் நடித்தார், இப்படி தரிசனம் செய்தாரே நந்தனார், தரிசனம் செய்தார். குதிச்சு குதிச்சு கையில கும்பிடு போட்டு துதிச்சு துதிச்சு தன்னுடைய துன்பங்கள் தீர போற்றி போற்றின்னு பொன்னடி விளங்கி பார்த்து பார்த்து பரமானந்தம் அடையறாராம். வந்தவாள்லாம் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆதனூர்லேருந்து வந்தவா எல்லாருக்கும் சிவபெருமான் தரிசனம் கொடுத்தாருன்னு. ஆனா எங்க ஊர்ல போய் சொன்னா இவருடைய மகத்துவம் ஏறிடுமோ, முக்கியத்துவம் இருக்க ஜாஸ்தி ஆயிடுமோங்கிறதுனால ஒத்தரும் சொல்லல, சரி வாடா போலாம் அப்படிங்கிறா. இனிமே இங்க எல்லாம் வேலை சுவாமி தான் பார்த்தாச்சு வாக்கலாமலாம் அப்படின்னு உடனே இவர் சொல்கிறார், இல்லையே நான் இன்னும் கொஞ்சம் நிறைய தரம் வந்து சிவபெருமானை பார்க்கணும்னு உடனே இவா பார்த்தா, சரி சரி எங்கள் வேலையெல்லாம் கட்டுப்படுது நாங்கள் போகிறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்ப, இவர் மாத்திரம் பகவானை ரசித்து ரசித்து பார்த்துட்டு திரும்பி வர வரக்கூடிய இடத்துல ஒரு குட்டையை பார்க்குறாரு. இந்த குட்டை சுவாமிக்கு அழகாக சரி பண்ணினா குளமாக ஆயிடுமே, பகவானுக்கு தீர்த்த அற்புதமான இடமா ஆயிடுமேன்னு பார்க்குறேன். ஆனால் ஏற்கனவே சிவபெருமான்கிட்ட இவர் கட்டளையிட்டுட்டார், பகவானே என்னால் ஆசை தான் வர முடியும், அந்த ஆசையை தீர்த்து வைக்க வேண்டிய உன்னோட வேலை, அதனால் வரதான் முடியும், நீ தான் அருள் பாலிக்கணும், நான் ஆசை தான் படுவேன், நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால மனசுக்குள்ளதான் நினச்சிட்டார் நந்தனார், இந்த குட்டை அப்படியே சாக்கடையாக இருக்கே இதை சரி பண்ணினா பகவானுக்கு தீர்த்தமாயிடுமே அப்படின்னு பார்க்குறார். இதை குளமாக மாற்றணுமே நினச்ச அவ்வளோதான். சிவபெருமான் என்ன பண்ணாராம், ஒரு ஆள் அனுப்பணும், யாரை அனுப்பலாம் அப்படின்னு பார்க்குற, அவருடைய மூத்த பிள்ளையை அனுப்புகிற. இது வரைக்கும் விநாயக பெருமான் எந்த வேலையுமே பண்ணதில்லை, முதல் முதல்ல பிள்ளையை அனுப்புறார், போ என் பக்தன் இருக்கும் அவனுக்கு குளத்தை விட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புறார். பிள்ளையார் அழகா கையில கட்டக்குட்டியா ஒரு கையில மம்முட்டியை தூக்கிட்டு ஒரு பையில பைய எடுத்துட்டு வரார்.

பாரதியாருடைய அழகான கவிதை வரிகள் நமக்கு சொல்வார். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தான் மறைப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலேயே தங்கிடுவார். இப்படிலாம் இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் வந்தால் என்ன சொல்லுவோம், அந்த எல்லா வேலையும் பண்ணுறேன்னா உனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சால் நிறைய கூலி கொடுக்கணுமேப்பான்னு கேட்டேன். ஐயே, மனதில் உள்ள காதல் பெரிது, எனக்கு காசு பெரிதில்லை என்பான் அப்படிம்பார் கண்ணன் என் சேவகன் அப்படிங்கிற இடத்துல பாரதியார். அதுபோல் இந்த புள்ள வருது நந்தனார்ட்ட குளம் வெட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட வந்த உடனே எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கோனே அப்படின்னு விநாயக பெருமான் வந்து நிற்கிறாராம். ஏதோ ஒரு ஆள்னு நினச்சிட்டு பவனுக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னு உடனே என்னென்ன வேலை தெரியாதுன்னு இந்த புள்ள லிஸ்ட்டு போடுற எல்லாம் பட்டியலிட்ட உடனே எனக்கு ஒரு வேலை தான் முழுக்க தெரியும், குளம் தான் வெட்டுவேன். நந்தனா இருக்கு ஒரே சந்தோஷம், குளம் வெட்டுவியா, எனக்கு அதுதான் வேணும். இப்போது மூணு விஷயத்தை சொன்னார், குளம் நான் வெட்டுவேன், நடுப்புற நானும் வரேன், மம்முட்டியை தூக்கின்னு நீங்கள் வரக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் படுத்துன்னு தூங்கணும், நான் எல்லாம் முடிச்சுட்டு வருவேன், பணம் இல்லை உனக்கு கொடுக்கலன்னு மூக்கால் அழப்படாது. நீங்கள் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இப்படி ஒரு ஆளாக நான் ஆச்சரியப்பட்டு படுத்து தூங்குறார், பகல்லையே கனவு காண்றார். அதில் தட்டாக்கமும் உண்டாக்கின கண்ண நாய

கண்ணை திறந்து பார்க்கிறார். கணநாயக தடாகம் உருவாக்கினார். இந்த கனவு இல்லை நனவு. கந்த முலாவிய தாமரை பூத்து கதிக்க வகுத்திடும் சேர் கெண்டை வரான் குழுவை கணமங்கு குதிக்க தாவி குதிக்க சுந்தர மிகு பறவைகள் முழுதிலும் சூழ சூட சோம சூரியர்கள் சுகமுடன் வந்து தாழ தாழ விந்தையுடனே பல வேள்வி அந்தன செய்யும் விளங்கும் சங்கினமுய்ய களங்கமில்லாமல்

அற்புதமா எல்லாம் தயாராயிடுத்து செபிருமானுடைய அருள்ல குதிச்சு ரெண்டு பதக்கு நெல் கொடுக்கிறார், ரெண்டு படியில கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷப்பட்டு நந்தனார் குடிச்ச அந்த பதக்கு நெல் எடுத்துட்டு சிவபெருமான்ட போய் கொடுக்கிறாராம். விநாயக பெருமான் முதல் மாச சம்பளத்தை கொடுக்கிறார் போல விநாயக பெருமான் அப்பா கிட்ட முதல் வேலை பண்ணியிருக்கேன்னு சன்மானத்தை கொடுத்த உடனே சிவபெருமானது கையில வாங்கிக்க வேண்டிய விஷயம் இல்லடா, இது தலையில தூக்கி கொண்டாட வேண்டிய விஷயம், இது பக்தியே இதுக்கு மூலதனம் அப்படின்னு கொண்டாடி தலையில வச்சுக்கிறாராம். சிவபெருமானுடைய தலையில கங்கை பிரவகிக்கிறா. இப்ப கங்கை இருக்கிற இடத்துல இந்த நெல்லும் போயிருக்கு. இந்த கங்கையும் நெல்லும் சேர்ந்து என்னென்ன பண்ணுங்கிறத பின்னாடி பார்க்கும் போது இவர் ஆதனூருக்கு வந்துட்டாரு. எல்லாரும் சொன்னா என்னடா ஆசையெல்லாம் பட்டதெல்லாம் எல்லாம் தீந்துபடுத்து, ஆதனூர் திருப்பூங்கூருக்கு போனோம் போனோம்னா போயாச்சு, சிவபெருமானை பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சதோ இல்லையோ, இனிமே உன் வேலையை பார்ப்பியோ இல்லையோ அப்படின்னு கேட்ட உடனே இல்லையே இன்னும் கூட ஒரு ஆசை இருக்குங்கிற, என்னடா இப்போ உனக்கு ஆசை அப்படின்னு கேட்ட உடனே என்னுடைய ஆசை எல்லாம் ஒண்ணுதான்,

சிதம்பரம்னு ஒரு தரம் சொன்னாலே உலகமே உய்யுமே. சிதம்பரத்துக்கு போகணும் போகணும்னு அழறார். என் கட்ட கரையேறணும்னா ஒரு தரமானும் சிதம்பரத்துக்கு போகணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அழறாராம். இந்த போலன்னா என்னடா, எத்தனையோ பேர் போகிறேன், எத்தனையோ பேர் போகல, அதனால

பரமானந்தமா இருக்கு வாருங்கள், வடம் பிடித்திட வாருங்கள், எல்லாரையும் கூப்பிடுறார். சிவபெருமான் தான் நமக்கு தெய்வம், சிதம்பரமே நமக்கு கைலாசம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாருக்கும் சொல்ல நந்தனார் ஒரு வழி சொல்றார், சிதம்பரத்துக்கு தான்ப்பா நம்மெல்லாம் போகணும்னு. பாக்கி இந்த சேரியில் உள்ளவாள்லாம் சிதம்பரத்துக்கு எதுக்குப்பா தண்டமா வேண்டு, இங்கே நிம்மதியா இருக்கலாம், குடிச்சோமா நிம்மதியா இருந்தோமான்னு இதுக்கு சிதம்பரத்துக்குலாம் வேண்டுன்னு சொல்ல நந்தனார் சொல்றார், சிவனே தெய்வம்.

குல சம்பிரதாயம் பழை கடவர் பரவெளி தாண்டி கோழி அறுவர் குல சம்பிரதாயம் ஆழத்தில் குளிப்போம் பருங்கோடி வந்தால் கூழி குடிப்போம் குல சம்பிரதாயம்

இவாள்லாம் சொல்ல சிவபெருமானதான் வணங்கணும்னு நந்தனார் புத்தி சொல்ல, இவாள்லாம் பார்த்தா இமே நம்ம சொல்லி ஒன்றும் வேலைக்கா போறதில்ல, நந்தனை திருத்தினாதான் ஊரே உருப்பிடும் அப்படின்னு அவளை தீர்மானம் பண்ணிட்டா. அதனால இருக்கிறதுலயே வயசான ஒரு தாத்தா வாழ்ச்சின்னு வந்தா. அவர் எப்படி இருக்காராம், உடல் தளர்ந்து பல் உதிர்ந்து தோள்கள் சுருங்கி நரம்பு தெரிந்து முதுகு சரிந்து முழுதும் வளைந்து அங்கம் சொடிபடர்ந்து உடல் நடுங்கி கோல் ஊன்றி கோணலாம் நடந்து வராராம். ஏன் இவரை பத்தி இத்தனை வியாகியானம்னா, இவ்வளோ வயசாகியும் பக்தி பண்ணுன்னு சொல்ல வரல அவர், பக்தி பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்காக வராராம். கழனியே தெய்வம் சுத்தி சுத்தி வாடா எதுக்காக சிவபெருமான்னு, நியாயம் தானோ நீர் சொல்லும்

பார்க்கவேன் உனக்கு விசுவாசம், புலையர் கேது கை பூசம். அதை பார்க்கவேன் உனக்கு விசுவாசம், சிறு பயல்களுக்கே உபதேசம், நீர் பண்ணி வைத்ததெல்லாம் மோசம்.

இந்த வேலையை பாருப்பா. அந்த கிழவர் சொல்றார், இமை எதுவுமே வேண்டாம், சிவநாமாலாம் வேண்டாம், வேலையை பாருன்னு சொல்ல. நந்தனார் சொல்றார், வயசாயிடுது ஆனா சிவபக்தி பண்ணுன்னு சொல்ல வரலையே உனக்கு. மீசை நரைத்து போச்சே கிழவா, ஆசை மறக்கலாச்சோ பாவம், பாசம் வருகலாச்சே. யமன் வந்துட்டு இருக்கான், பாசம் பாசம் வருகலாச்சே கிழவா, பாவம் விலகி போச்சோ, கூனி குறுகி போச்சே கிழவா, கோபம் விலகி போச்சோ, மானுட ஜென்மமடா கிழவா, மாண்டால் வரும் மோட திருவடி பணியாயோ கிழவா, தேடி தெளியாயோ. பக்தி பண்ணாதான்னு சொல்ல வந்தவரிடத்துல இந்த பாட்டெல்லாம் சொல்லி வேதாந்தத்தை வலியுறுத்தி அப்படியே அவருக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணி விபூதி இட்டு விட்டுடுறார். அவர் அப்படியே மரத்தடியில் உட்காந்து சிவ சிவ சிவன் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டார். இவெல்லாம் பார்த்தா நந்தனாருக்கு புத்தி சொல்லுன்னு ஒருத்தர் அமிச்சா அவரும் சிவபக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதனால நம்ம சாமியை வேண்டிக்க வேண்டியதான் அவளுடைய குலதெய்வமான வீரநிருளன் காட்டேரி வெறியன் நொண்டி சாமுண்டி தூரத்துண்டி பெத்தண்ணன் நல்லண்ணன் மாடன் கருப்பன் தொட்டியை சின்னான் சத்தக்கன்னிகை மின்னடையான் சிறுகாட்டுடையான் பனைமறைத்தான் மாரியாண்டி வழிமறைத்தான் மலையன் சாத்தன் பக்கிரி சிலம்பான் இடையன் நல்லான் வீரன்கள்ளன் பெத்தாச்சி. இந்த தெய்வத்துக்கெல்லாம் பூசை போட்டு புலையர்கள்லாம் பந்தலிட்டு பள்ளையம் போட்டு கொம்பு தம்பட்டம் முழங்கி முப்பூசெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி என்ன சொல்லணுமா, நந்தனாருக்கு பைத்தியம் தெளியணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். ஆனால் அவங்களாம் சொல்கிறான், முன்னாடியே சித்த தேவலாம் போல இருந்தது, இதெல்லாம் பண்ண உடனே பக்தி இன்னும் ஜாஸ்தியாக போயிடுது நந்தனாருக்கு. இப்போ என்ன பண்ணுறாராம், தத்தி புலி போலே தாண்டி குதிப்பார், முத்தமிடுவது போலே முகத்தை கடிப்பார், வாழ்ந்து கொட்டி வார்கொண்டு கட்டி வளைத்து படிப்பார், மணிக்கல் எடுத்து துடைக்குள் எறிவார், கல்லார் கரண்டியும் பரம்படை திழுப்பார், கல்லால் எரிந்தும் அவர் காயப்படுத்துவார், குப்புறத்தெளியே ஒப்பினில் உதைப்பார், சிவபாரம் என்ற சேவிப்பீர் எல்லாம் அடிப்பார் திட்டுவார் கொள்ளுவார் எல்லாம் பண்ணுவார். எப்போ சிவநாமத்தை சொல்லுன்னு சொல்லி பண்ணலையோ மாட்டினா எல்லாரும். அதனால நந்தனார் வரையறான்னு பார்க்கறதுக்கே ஒரு ஆள் போட்டிருந்தா நந்தனார் வரானா எல்லாரும் சிவ சிவ சிவ சிவான்னு இருந்த இடத்துல உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிருவானாம். அடிக்கு பயந்துட்டு சிவநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாலாம். நந்தனார் சொல்றார், எல்லாம் ஜாகிரதையா இருங்கோ, பார்த்து பிழையுங்கள் நீங்கள், பார்த்து பிழையுங்கள் நீங்கள், பார்த்து பிழையுங்கள், பார்த்து பிழையுங்கள், சோற்று துருத்தியை ஏத்தி தொழ வேண்டாம் காற்று போகும் முன்னே, பார்த்து பிழையுங்கள். சிதம்பரத்துக்கு போகாதா போகாதன்னு சொல்லியும் கேட்காததுனால வந்தனருடைய வயல்ல வேலை பார்க்கிற அந்த அண்ணன்கிட்ட போய் சொன்னார், சுவாமி உங்கள் வயலில் வேலையாக பார்க்குறது இல்லையுமோ, இப்போ பார்த்தாலும் யாரையும் வேலை பார்க்காதன்னு வேற சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல அந்த அண்ணன் சொல்கிறாராம், காலமே வந்தான் இங்கு கள்ள கும்பிடுகள் போட்டு பாலனை போல பேசி பசப்பினான் போடா என்றேன் வேலை சூழ் உலகிலந்த வேலை சூழ் உலகிலந்த வீணனை போல காணேனே சீலமான் சிதம்பரத்தை சேரவே விடை கார்த்தாலேயே வந்தான் கள்ள கும்பிடலாம் போட்டு போடான்னு விட்டேன், நான் சிதம்பரத்துக்கு அனுப்ப மாட்டேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நம்பிச்சு விட்டேன். சாயங்காலம் வந்தான் நந்தனார் வந்து எஜமான்கிட்ட கேட்கிறான்,

ஒரு ஸ்தலம் இருக்கா, அதை கொண்ட பெயர்க்கு ஜனன மரண பிணிகள் கருகுதாம், உயரம் சிகரம் கும்ப பெருகுதாம், அதை கொண்ட பெயர்க்கு

ஆண்டே, எனக்கு மாத்திரம் பரகதி வேண்டாமா? ஒரு தினம் அனுப்புங்கோனே தில்லையம்பலம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு. கும்பம், அந்த கலசம், அந்த கோபுரத்தை பார்த்தாலே புண்ணியங்கிறாளே எல்லாரும். ஒரு தினம் அனுப்புங்கோளேன்னு ஒரு தினம் உத்தரவு தாங்கோ அண்டேன்னு. தாரம் தாரம் ஏன்னு.

சுவாமினே, எத்தனை பாவம் பண்ணினாலும் மன்னிச்சுக்கோங்க. குற்றங்கள் எத்தனை கொடியன் செய்தேன் அத்தனையும் பொருது ஆதரவாக தாரும் தாரும் ஐயே. ஏண்டா நந்தா, எப்ப பார்த்தாலும் சிதம்பரம் சிதம்பரம்ங்கிற அங்க என்னடா இருக்கு? பவசாகரம் கரை.

எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் வந்து கிடையாது கிடையாதுனாலும் அடுத்த நாள் வந்து ஆண்டே சிதம்பரம் போயிட்டு வரேன் ஆண்டே. என்னடா அவனுக்கு சிதம்பரம்? சிதம்பர தரிசனம்மா.

அவர் சொல்றார், சிதம்பர தரிசனம் சதுர்மறையோவர்கள் செய்வது நியாயம், நீ சொல்வது மாயம், சொல்லாதே இங்கே நில்லாதே, சேரிக்கு போடா நாளைக்கு வாடா, சிதம்பர தரிசனமா. ஒரு ஒரு நாளும் கிடையாது, நாளும் மனசை தளர விடாம கார்த்தால அனுப்பினா சாயங்காலம், சாயங்காலம் அனுப்பினா அடுத்த நாள்னு ஆண்டேன் ஒரு தரம் போயிட்டு வரேனே. இவர் பார்த்தா, நீ மாட்டேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான், அதனால நடக்காத ஒரு காரியத்தை கொடுப்போம்னு. நாற்பது வேலி நடவு நட்டாகவில்லை, பண்ணி பார்ப்பதும் இல்லை, சைவ பழமது தின்றாய் காப்பதும் இல்லை, உன்னை கை விட மனது வல்லை, சேர்ப்பதால் அவது சில்லை, செரியில் தொலைந்து போடா போடா போடா. இந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, நந்தனார் சரித்திரத்தில் சேரியில் இருந்ததுனால சிவபெருமான் கூட ஒதுக்கிட்டார், அவ்வளோ கஷ்டப்படுத்தினான் நந்தனர் அப்படின்லாம் நந்தனார் சரித்திரத்தில் சில விஷயங்கள் இருக்கும்போது காஞ்சி மகாபிரிவா தன்னுடைய தெய்வத்தின் குரலில் ரொம்ப விரிவாக சொல்கிறா. இந்த நந்தனாருடைய சரித்திரத்தில் அந்த எஜமானர் இவரை துன்புறுத்தலங்கிறதுக்கு பிரமாணமே சொல்கிறார். பார்ப்பதும் இல்லை, சைவ பழமது தின்றாய், பண்ணை காப்பதும் இல்லை, உன்னை கைவிட மனது வல்லை. இந்த இடத்த தான் சொல்கிறா, நீ ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லைன்னு எல்லாரும் வந்து சொன்னாலும் உன்னை கைவிடுறதுக்கு மனசு இல்லைடா, உனக்கு ஒரு கால் நீ ஏமாந்து போயிட்டேன்னா அந்த வருத்தம் இதை விட பெருசாக இருக்குமே, அப்படிங்கிறதுனால எனக்கு உன்னை கைவிடுறதுக்கு மனசு இல்லைடா அப்படின்னு அந்த அந்த

நந்தன் மேலுள்ள பாசத்தை இந்த பாடல் ரொம்ப அழகாக காமிக்கிறது. ஆனால் இவருக்கோ அதே எண்ணம், பகவானை பார்க்கணும் பார்க்கணும்னு தூங்கினார். அப்படியே தூங்குறார். தாண்டவ தரிசனம் தாரும் தாமதம் பண்ண வேண்டாம், ஐய தாண்டவ தரிசனம் தாரும். ஐயே, மார்கழி மாதம் வந்துருத்து திருவாதிரை.

நானும் போயிட்டு வானு சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன் என்னடா 40 பேர் நடவு நட்டுட்டு போனேன், அது எல்லாம் நஞ்ச நிலம் இல்லை புஞ்ச நிலம், வாய்ப்பே இல்லை. இப்படி இருக்கும்போது நடக்காத ஒரு விஷயத்தை எப்படி நடக்க வைக்க முடியும்னா சிவபெருமான் நினைச்சா என்ன முடியாது. ஏற்கனவே விநாயக பெருமான் நந்தனார் கொடுத்த பதக்கு நெல்லை வாங்கிட்டு போய் சிவபெருமானுடைய சிரசில் வச்சாரே, முன்பொரு தரம் சிவபெருமானுடைய சிரசில் கங்கை ஆரோகணிச்சுருக்கா, அதுக்கு மேலே நெல் இருக்குன்னு பார்த்தோமே. அதனால சொல்கிறார் திருமுருக கிருபானந்த வாரியார் இந்த இடத்துல ரொம்ப அழகான வியாக்யானம் தருவார். எப்படி 40 வேலி நடவு நட்டு ஒரே நாள் அறுவடையாயிடுது ராத்திரியோட ராத்திரியான்னா ஒன்றும் இல்லையா, ஏற்கனவே சிரசில் இருந்தது சிவபெருமானுடைய சிரசில் கங்கையும் நெல்லும் சேர்ந்து அறுவடையெல்லாம் ரெடியாக இருந்தது. அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்றிருக்கா அவ்வளோதான் நம் கனவு வருது. கனவான் நனவான் யோசிக்கல, நம்மளா இருந்தால் ஒரு தூரம் பார்த்துட்டு சரியான பார்த்துட்டு போய் சொல்லுவோம் தானே நடப்போம். கனவு வந்த உடனே ஓடுறார் ஓடுறார் தலதிரிக்க ஓடி எஜமான்கிட்ட போய் சொல்கிறார், ஆண்டே எல்லாம் தயாராகிடுது 40 வேலி நடவு நட்டாச்சு வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார். அவரும் என்னடா இவன் வளர்றானேன்னு பார்க்கலையாம், ஓடி வராராம் நந்தினார் சொல்ல சொல்ல. எப்படி இருக்காம அந்த அறுவடை இடம்

யஜமானன் நடந்த பார்த்தார். ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அந்த யஜமானர். அப்படியே நந்தனாருடைய காலில் நமஸ்காரம் பண்ணார். அப்பா, நீதாண்டா வசந்தவன், சிவபெருமானுடைய திருவருள் யாருக்கு இருக்கோ அவன் தான் உயர்ந்தவன். யாருக்கு பொன்னம் பலன் கிருப்பை இருக்குதோ அவனே பெரியவன். உலகத்தில் பணம் வச்சுருக்கவன் தான் பெரியவன்.

நீ ரசிக்கிறா, நமஸ்காரம் பண்ணி எனக்கு விபூதிட்டு விடுறா, சிவமந்திர உபதேசத்தை எனக்கு பண்ணுன்னு சொல்ல. ஆண்டே நீங்க ரொம்ப பெரியவர், நான் யார் உங்களுக்கு பண்றதுக்கு? அதுவும் சிவமந்திர உபதேசம்ங்கிறது ரொம்ப ஒசத்தியான விஷயம் ஐயே, அது ரொம்ப கடினமாச்சே ஐயே.

சிதம்பரத்தை பத்தி எத்தனையோ பாடல்கள் பாடுறார். ஆடும் சிதம்பரமோ ஐட்டாடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ. பகவான் எனக்கு எப்ப தரிசனம் கொடுக்க போறேன், எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ இந்த கலி

எப்பேற்பட்ட இடத்துலேன்னு என்ன கரையை தீர்க்க பகவானே, எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு சிதம்பரத்துக்கு வந்துட்டார். ஆனால் சிதம்பரத்துக்கு உள்ளே வரலாமான்னு தயங்கினார். இதுதானோ தில்லை ஸ்தலம் இத்தனை நாளும் மாறி ஏனே, இதுதானோ தில்லை ஸ்தலம் அதுவோ இதுவோ என்று அலைந்திடும் பேயனை கதி தருவேன் என்று கதி தருவேன் என்று கை காட்டிய தீடும் இதுதானோ தில்லை ஸ்தலம் உள்ள வரலாமான்னு தயங்க

0: பகவானே, நான் வந்தேன்னா உன்னுடைய தரிசனம் கிடைக்கலாமா? கிடைக்குமா?
1: வாரோ வரம் தருவாரோ என்ற மனது சஞ்சலிக்கிறாயே, எப்போதே வருவாரோ வரம் தருவாரோ.
0: தயங்கிண்டே இருக்கும்போது நந்தனாருடைய கனவுல வந்த சிவபெருமான் தில்லை மூவாயிரவர்களுடைய கனவுலையும் வந்து என்னுடைய என்னைய ஆண்ட நந்தனார் வந்திருக்கான் வழியில பூர்ணகும்ப மரியாதையோட அவர் ஆட்சின்னு வாங்கோன்னு சொல்ல, திருநாளை போவார் தரிசனம் காண தில்லை மூவாயிரம் முனிவர்கள் வருகிறார். ஹர ஹர சங்கர சிவன் என்று சொல்லும் அனித்ய ஜடதுக்கமாயத்தை வெல்லும் திருநாளை போவார் தரிசனம் காண தில்லை மூவாயிரம் முனிவர் வருகிறார். நந்தனார் எங்கிட்ட வராதீங்க, என்ன தொழாதீங்கிறார். அப்பா சிவபெருமானே உன்னை பிடிச்சுட்டார், நாங்க யாருன்னு சொல்லி அவரை அக்னியில அக்னி பிரவேசம் பண்ண வைக்க சொல்லி ஆழ்ஷன் போராணம் அக்னி பிரவேசம் பண்ணினா நந்தனார அக்னி பிரவேசம் பண்ணினவர் அப்படியே மகர குண்டலங்களோட பிரம்மா போல ஜொலிச்சுண்டே வெள்ள வராறாம். என்ன பார்த்தேன்னு கேட்கும்போதுதான் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் கண்டேன். தாத்தை என்றாடுவார் அவர், தத்தி தை என்றாடுவார். அற்புதமான நடராஜருடைய கனக

இப்பேற்பட்ட நந்தனாராகிய திருநாளை போவார் கோபுரத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவர், பகவான் நீ யாருடா கோபுரத்தை பார்க்கணும்னு நான் உன உள்ளே அழைச்சுக்கிறேன்னு தில்லை மூவாயிரவர்கள் புடைய சூழ உள்ள போனார். அப்படியே சிவபெருமானுடைய ஐக்கியமாட்டார் சக்கரை.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர நாயகனாக ஜெமினி கணேசன் அவர்களின் பாடல்கள் கேட்கலாம்.

பாடமா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பரந்த

நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்.

நிகழ்ச்சிகளின் தொகுப்பு நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 9ஆம் நாள், பராப வருடம் ஆணி மாதம் 16ஆம் நாள், 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாள் ஒரு குரல், குரல் எண் 309. 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக வழங்குபவர் இமையவன் எஸ் சிவ குருநாதன் அவர்கள் படைப்பு, திருச்சிராப்பள்ளி வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி குருராஜ் முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000. 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி, தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தர பாண்டியன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிகோ சுவாமிநாதன். 7:35 மதுரத்தென்றல். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுரத்தென்றல். காலை 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சல். 10 மணிக்கு

சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சல். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி. மதியம் 2:00 மதுரை தென்றல். 2:40 சமஸ்கிருத இசை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு. மீண்டும் மாலை 5:45 சந்திக்கலாம். 5:27 குறளமுதம் 309வது குறள் நிகழ்ச்சிகளின் துவக்கம். 5:30 மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் கேட்கலாம். 6:30 லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 மற்றும் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டிக்கான வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண்மை அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பு துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி கார்த்திக் பாண்டியன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் எஸ் லக்ஷ்மணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரம் காலநிலை மாற்றம் ஓர் உயிரியல் பார்வை. தகவல்கள் வழங்குகிறார் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். இரவு 10:00 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒலிபரப்பு நிறைவு. நேரம் 11:05. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.